0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இன் இசை அமுதம். அன்பான நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புதிதாய் தொடங்கும் இந்த காலை நேரத்தை இன்பமாய் கழிப்போம் இறை பாடலோடு.

இனிமையான இறை இசையோடு இணைந்துள்ளோம் நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. இசை அமுதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 5:36.

இசை அமுதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த இனிய காலை பொழுதில் எல்லாமே நல்லதா நடக்கட்டும் சொல்லிட்டு அடுத்து வரும் பாடல் இதோ.

நம்மை இனிமையான இறை இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசை அமுதம். இனிமையான இறை இசை பக்தி பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இசை அமுதம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இது.

இனிமையான இறை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசை அமுதம். நேரம் 5:49.

கதிரவன் காட்சி தரும் இந்த காலை நேரத்தில் நாம் இணைந்திருப்பது இசை அமுதம். நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். நேரம் 5 மணி 56 நிமிடம்.

வாழ்வது சினம், கூறுவது தமிழ், அறியா

0: இரு இசையால் இதுவரை இணைந்திருந்தோம். இசை அமுதம் நிகழ்ச்சியில் தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு

0: அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 வயது குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். ஈரான் நாட்டின் முன்னாள் உச்ச தலைவர் அயத்துல்லா சையத் அலி கமேனியின் இறுதி சடங்கில் அரசின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா அஸ்னைன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா ஆகியோர் பங்கேற்றனர். கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று 1 சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நமது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விழுதுகள் உங்கள் ஊருக்கு அருகில் உள்ளது. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளுக்கும் அரசு நலத்திட்ட உதவிகளுக்கும் இப்போது ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கியுடன் நிதி உதவியுடன் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மறுவாழ்வு சேவைகள் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருகின்றன.
3: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
4: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
5: 1800-425-111.
4: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
5: 9498-34-5350.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
6: காஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை தன்வி குரானா. Prime Minister Narendra Modi will be on a day-long visit to Rajasthan and Gujarat today. The Prime Minister will first travel to Rajasthan where he will inaugurate the new terminal building of Jodhpur Airport this morning. The project worth 480

0: என்றார். ஓரறிவு கொண்ட தாவர இனம், ஈரறிவு கொண்ட நில ஊர்வன, மூவறிவு கொண்ட நிலம் நீர் வாழ்வன, நான்கறிவு கொண்ட பரப்பன, ஐந்தறிவு கொண்ட விலங்கினம், ஆறறிவு கொண்ட மனித இனம் எனும் வகைப்படுத்தலில் மானுடம் உச்சம் பெற்றுள்ளது. கூண்டுக்குள் அடைபட்டிருக்கும் பறவை ஒரு நாள் வெளியே பறந்து காணாமல் போய்விடுகின்றது. பறவை சாகவில்லை, சாமானிய கண்களுக்கு தெரியவில்லை என்பதே நிதர்சனம். கண்களுக்கு புலப்படாத அனைத்தும் இல்லாமற் போனவை என்பது பொருளல்ல. உடலுக்குள் அடைபட்டு கிடக்கும் பேராற்றலை நினையையும் அப்படியே. வாழ்க்கை என்பது ஒரு உடைமை அல்ல, ஒரு பயணப்பாதைதான். அறத்தோடு வருபவற்றை அறிவோடு பயன்படுத்தி அளவோடு வாழ்ந்து நிறைவோடு வாழ்க்கை ஓட்டம் திறத்தோடு பொருந்திடுமாறு கவனித்திட பகுத்தறிவு தேவை. அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆளாய் பறந்த போதிலும் கண்ணுக்கு புலப்படுபவற்றுக்கும் புலப்படாதவற்றுக்கும் இடையேயான எல்லை அப்படியே மாறாமல் கச்சிதமாக உள்ளது. மனித அறிவு எல்லைக்கு அப்பாற்பட்டவை பல இயற்கை வெல்லும் சேர்ந்து வாழும் விலங்கினமாக மனித இனத்தை வகுத்திருக்கின்றோம். ஆனாலும் இணைந்து வாழ்வதிலும் போதுமான இடைவெளி இருந்திட வேண்டும். அளவு மீறினாலும் பாதை மீறினாலும் மீறல்கள் வாழ்க்கையில் கீறல்களை ஏற்படுத்தும். உடன்பட இயலாத கருத்துக்களையும் அனுமதிப்பதுதான் கற்றோருக்கான அடையாளம் என்று அரிஸ்டாட்டில் பெருந்தன்மையை பரவலாக்குகிறார். அவமானங்களை வெகுமானங்கள் எனக் கொண்டு அறிவு சிதறாமல் செயற்படுத்துவதற்கு பகுத்தறிவை பயன்படுத்தலாம். உண்மையும் நீதியும் முக்காடிட்டு இருளில் மூடி மறைக்கப்பட்டவை அல்ல, பல்வேறு தரத்தினரின் பார்வைக்கும் விமர்சனத்துக்கும் உட்பட்டவைதாம். நிலத்தில் கிடந்தமை கால்காட்டும், காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். அவரவர் மரபின் அடையாளங்களை வெளிப்படுத்தும் வகையில் உதிர்க்கும் சொற்களை நினைத்து கலங்காதிருக்கும் மனம் வேண்டும். உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. மனச்சாட்சியை மெருகூட்டி கூறுதல் அறம் சிறக்கும் வகையில் அஞ்சாமையை நெஞ்சில் நிறுத்தி வாழ்வது நிம்மதிக்கு இட்டுச் செல்லும். மூன்று ஆறுகளான உள்வாங்குதல், எதிர்வினையாற்றல் மற்றும் செயல்பாடு என்பவை வாழ்வை வடிவமைக்கின்றன என்பதை உணர்தல் நலம். காலச்சூழலுக்கும் திறனுக்கும் ஏற்ப பிறரின் உரிமை போக்கினை ஊக்குவிக்கலாம். எதையும் வற்புறுத்தி திணிக்காமல் வலிந்து ஏற்கும் செயல்கள் சிறக்கும். தனக்கு தெரியாததையும் விருப்பமில்லாததையும் மனித மூளை ஏற்பதில்லை. கடந்த கால தவறுகளையும் பட்டறிவு என்கிறோம் என்பது ஆஸ்கார் வைல்டு கூறுவது. மீள் பார்வைக்கு உட்படுத்தப்படாத வாழ்க்கை வீணானது எனும் சாக்ரட்டீஸின் கருத்தை கவனித்துக்கொள்வோம். கடந்த கால அனுபவங்களை பாடமாக கொண்டு எதிர்காலத்தை திட்டமிட்டு நிகழ்காலத்தை பயன்படுத்துவது சாலச்சிறந்தது. நல்லவற்றை நாளும் தவறாது தேடி பெற்று பிரபஞ்சத்தில் நறுமணம் பரப்பச் செய்வோம். பெரும்பாலான உயிரினங்கள் பிற இனங்களை தம் வயப்படுத்திட முயற்சிப்பதில்லை என்பதால் தான் அவற்றில் ஆனந்தம் குறைவதில்லை என்கின்றார் டேல் கார்னஜி. நெறிபிறழ்வு குறைந்தால் நிர்வாக நலன் கூடும், ஆற்றல் விரயம் தவிர்க்க உதவும். சரியான பாதை காட்டும் அறநூல்களும் நன்னறிகளும் கொட்டி கிடக்கின்றன. எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான உலக நிகழ்வுகளையும் எப்படி வாழக்கூடாது என்றுரைக்கும் மனித வரலாறுகளையும் மனத்தில் கொள்வோம். மனநிறைவு பெற்றிடுவோம். எதுவும் உன் கையில் இல்லை, உன்னை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு உனது கடமையை ஆனந்தமாக செய்யணும் மகாபாரதத்தின் சாரத்தை எண்ணி வாழலாம். பயனுற வாழ்ந்து பல்கி பெருகிட ஊக்குவிக்கும் பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை என்னும் வார்த்தைகள் மந்திரமாகட்டும், மனம் பரவட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் நா முத்தையா அவர்கள்.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க், சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

0: இனிமையான இசையால் இன்றைய காலை பொழுதை இனிமே ஆரம்பிக்கலாம் என சொல்லி தொடங்குகிறது புதிய காலை நிகழ்ச்சி. நேரம் 6:16. நீங்கள் தொடங்கும் செயல்கள் அனைத்தும் நல்லதாய் நடக்கட்டும் என வாழ்த்துகிறது நமது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. புதிய காலையில் முதலாகதாக கேட்கலாம் இந்நாளின் சிறப்பு.
1: ஜூலை 4 இந்நாளின் சிறப்பு.
2: பெரிய விண்மீன்கள் வெடித்து சிதறும் நிகழ்வான SN 1054 என்ற சூப்பர் நோவா சீனர்களாலும் அரேபியர்களாலும் டாரஸ் விண்மீன் கூட்டத்தில் 1054 ஜூலை 4 கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் எச்சங்கள் நண்டு வடிவ நெபுலாவாக உருவெடுத்தது.
1: 2.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள லூசியானா எனும் நிலப்பகுதியை பிரான்ஸ் நாட்டிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்ட செய்தி அமெரிக்க மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது.
2: உலகின் அதிதூர தொடர்வண்டி போக்குவரத்து இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் லிவர்பூல் நகரங்களுக்கிடையே 1837 ஜூலை 4 தொடங்கப்பட்டது.
1: லூயிஸ் கரோல் என்ற பிரிட்டன் ஆங்கில எழுத்தாளர் 1862 ஜூலை 4 சிறுவர்களுக்கு சொன்ன கதையே பல வருடங்கள் கடந்து ஆலிஸின் அற்புத உலகம் என சிறுவர்களுக்கான புதினமாக வழங்கப்பட்டது.
2: தென் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு நாடான சமோவாவில் பன்னாட்டு நாள் காட்டியில் மாற்றங்கள் ஏற்படுத்தியது. இதன்படி 1892 ஜூலை 4 திங்கட்கிழமை 2 வந்ததில் சமோவாவில் 1892 கொண்டிருந்தது.
1: 1988 ஜூலை 4 வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையின் முதல் தமிழ் மாநாடு பென்சில்வேனியாவில் நடைபெற்றது.
2: 1998 ஜூலை 4 ஜப்பான் நோசோமி விண்கலத்தை செவ்வாய் கோளை நோக்கி ஏவியது.
1: இந்திய சமய தலைவர் விவேகானந்தர் அவர்களின் நினைவு தினம் 1902 ஜூலை 4.
2: நோபல் பரிசு பெற்ற பிரெஞ்சு போலந்து வேதியியலாளர் மேரி கியூரி அவர்களினுடைய நினைவு தினம் 1934 ஜூலை 4.
1: இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்களி வெங்கையா அவர்களின் நினைவு தினம் 1963 ஜூலை 4. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

இனிமையான இசையோடு நாம் இணைந்துள்ளோம். நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல புதிய காலை நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.

புதிய காலையில் கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து தொழில் முனைவோர் வேளாண் உற்பத்தி சங்கம் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணான் வேளாண்மை பள்ளி மற்றும் அறிவியல் கல்லூரியின் விரிவுரையாளர் இ சங்கரதாஸ் அவர்களுடன் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள். 6:55 பூந்தளிர். 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்களில் மன்னாடி மங்கலம் ஸ்ரீ நரசிங்க பெருமாள் கோயில் பற்றிய தகவல்.

அவள் வழங்குகிறார் பரமக்குடி மி ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 8 மணிக்கு செய்திச் சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை, 9 மணிக்கு செய்திச் சுருக்கம், 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், 10:02 விருப்ப கானங்கள் நேயர்களின் விருப்ப கானம் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் விருப்பமாக இன்றைய பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. 10:30 ஒருபட பாடல்கள், இன்றைய ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் அஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 11 மணிக்கு செய்திச் சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை, இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு எழுமீன் விழுமீன். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12 மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சிநேகிதியை தொடர்ச்சி, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு செய்திச் சுருக்கம், 3:02 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்திச் சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்திச் சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கு ஏற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 மாவட்ட செய்திகள், காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவகுமார், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 சக்கரவியூகம் பகுதி 8 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், 8:30 பட்டாம்பூச்சிகள் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி, 9 மணிக்கு தி ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 திரை இசை, 9:50 திரை இசை, 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும் நள்ளிரவு, 12:00 அதிகாலை அதிகாலை 4:45 வரை விபித் பாரதி தமிழ் 102.3 எஃப்எம் சென்னையிலிருந்து நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்ய கேட்கலாம். இவையாவும் இன்று நம் பண்பலையில் ஒலிக்க காத்திருக்கும் நிகழ்ச்சிகளும் நேரமும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் 6:30.
1: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
4: என்ன சொல்றேன்,
1: காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: நேரம் 6:31.
5: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
6: பிளாஸ்டிக் மாசுபாடு. நாம் வாழும் இந்த நவீன உலகில் பிளாஸ்டிக் என்பது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது எடுத்து செல்லும் தண்ணீர் பாட்டில் முதல் உணவு பொதிகள் வரை பிளாஸ்டிக் நம்மை சூழ்ந்திருக்கிறது. வசதியை அளிப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பொருள் இன்று உலகையே அச்சுறுத்தும் சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மாறியுள்ளது. ஒரு காலத்தில் மக்கள் துணிப்பைகள், கூடை, மண்பானைகள், உலோக பாத்திரங்கள் போன்றவற்றை பயன்படுத்தினர். அவை இயற்கைக்கு ஏற்றவையாகவும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவையாகவும் இருந்தன. ஆனால் இன்று ஒருமுறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் கலாச்சாரம் அதிகரித்து விட்டது. இதனால் பிளாஸ்டிக் கழிவுகளின் அளவு நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. பிளாஸ்டிக்கின் மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால், அது இயற்கையாக எளிதில் மக்காது. ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பை மண்ணில் முழுமையாக அழிய பல 100 ஆண்டுகள் ஆகலாம். நாம் இன்று தூக்கி எறியும் ஒரு பிளாஸ்டிக் பொருள் பல தலைமுறைகளுக்கு பிறகும் பூமியில் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு சிந்தனை வரி, நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் சில நிமிடங்கள் மட்டுமே நமக்கு உதவுகிறது, ஆனால் அதன் பாதிப்பு பல 100 ஆண்டுகள் நீடிக்கிறது. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு என்பதை நாம் உணர வேண்டும். பிளாஸ்டிக் மாசுபாடு மண்ணை மட்டுமல்ல நீரையும் பாதிக்கிறது. குப்பைகளாக வீசப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் மழை நீரால் ஆறுகள், ஏரிகள், கடல்கள் போன்ற நீர்நிலைகளுக்குள் செல்கின்றன. இதனால் நீர் மாசுபடுகிறது. கடலில் வாழும் மீன்கள், ஆமைகள், பறவைகள் போன்ற பல உயிரினங்கள் பிளாஸ்டிக்கை உணவாக நினைத்து விழுங்குகின்றன. அதன் விளைவாக அவை உயிரை மாய்த்து கொள்கின்றன. உலகம் முழுவதும் 1000000 கடல் உயிரினங்கள் ஆண்டுதோறும் பிளாஸ்டிக் மாசுபாட்டால் பாதிக்கப்படுகின்றன. இது சுற்றுச்சூழலுக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலாகும். ஒரு சிறிய கவிதை. கடலில் வீசும் பிளாஸ்டிக் கரையில் வந்து கேட்கிறது, என்னை ஏன் உருவாக்கினாய், இயற்கையை ஏன் காயப்படுத்தினாய்? இந்த கவிதை மனிதனின் பொறுப்பின்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. பிளாஸ்டிக் எரிக்கப்படும் போதும் ஆபத்து ஏற்படுகிறது. பல இடங்களில் மக்கள் குப்பைகளுடன் பிளாஸ்டிக்கையும் எரித்து விடுகின்றனர். இதனால் நச்சுத்தன்மை கொண்ட புகை காற்றில் கலக்கிறது. அந்த காற்றை சுவாசிக்கும் மனிதர்களுக்கு சுவாச கோளாறுகள், நுரையீரல் நோய்கள் மற்றும் பல உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இன்று நகரங்களில் மழை பெய்யும் போது சாலைகளில் தண்ணீர் தேங்குவது ஒரு பொதுவான காட்சியாகிவிட்டது. இதற்கு காரணங்களில் ஒன்று கழிவு நீர் கால்வாய்களில் அடைத்து கிடக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளாகும். எனவே பிளாஸ்டிக் மாசுபாடு என்பது சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் சுகாதார பிரச்சனையும் ஆகும். மகாத்மா காந்தியின் கருத்து, உலகில் நாம் காண விரும்பும் மாற்றமாக முதலில் நாம் மாற வேண்டும். இந்த சொற்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதற்கு பொருந்தும். மாற்றம் அரசாங்கத்திலிருந்து தொடங்க வேண்டியதில்லை, நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். நாம் என்ன செய்யலாம்? கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்துச் செல்லலாம். ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் குவளைகள் மற்றும் தட்டுகளை தவிர்க்கலாம். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தேர்வு செய்யலாம். பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்யலாம். நமது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். மக்களாகிய நமக்கு இதில் முக்கிய பங்கு உள்ளது. பொது இடங்களில் பிளாஸ்டிக் இல்லா வளாகங்களை உருவாக்கலாம். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தலாம். சிறிய வயதிலேயே நல்ல பழக்கங்களை வளர்த்து கொண்டால் எதிர்கால சமுதாயமும் பொறுப்புணர்வுடன் செயல்படும். திருக்குறளின் கருத்தை நினைவுபடுத்திக் கொள்ளலாம், வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும். பிரச்சனை பெரிதாக முன்பே அதை தடுக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். பிளாஸ்டிக் மாசுபாட்டிற்கும் இதுவே பொருந்தும். இன்று நாம் அலட்சியமாக வீசும் ஒரு பிளாஸ்டிக் பை நாளை ஒரு உயிரினத்தின் மரணத்திற்கு காரணமாக இருக்கலாம். நாம் வீசும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு ஆற்றின் ஓட்டத்தை தடுக்கலாம். எனவே ஒவ்வொரு செயலும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி, நாம் நம் குழந்தைகளுக்கு தூய்மையான பூமியை விட்டு செல்ல விரும்புகிறோமா, அல்லது பிளாஸ்டிக் குப்பைகளால் மூடப்பட்ட உலகையா விட்டு செல்ல போகிறோம்? இந்த கேள்விக்கான பதில் நமது இன்றைய செயல்களில் உள்ளது. நிறைவாக

0: பிளாஸ்டிக்கை தவிர்ப்பது ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு எதிர்கால தலைமுறைக்கான பொறுப்பு என்ற உண்மையை மனதில் கொண்டு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம். இயற்கைக்கு உகந்த மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துவோம். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: கேட்க வைக்கிறோம். ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. பராபாப வருடம் ஆணி மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி.
1: நாட்டுக்கோழி வளர்ப்போர் கவனத்திற்கு, நாட்டுக்கோழி வளர்ப்பின் முக்கிய அனுகூலங்கள்: குறைந்த மூலதனத்தில் அதிக லாபம் பெறலாம், சத்து மிகுந்த ருசியான இறைச்சி மற்றும் முட்டை கிடைக்கின்றது. நாட்டுக்கோழிகளின் மூலம் கிடைக்கப்பெறும் முட்டை மற்றும் இறைச்சி குடும்ப உறுப்பினர்களின் விலங்கின புரதச்சத்து தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது ஆகும். நாட்டுக்கோழி முட்டையில் உயிர் சத்து சீயை தவிர அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் உள்ளன. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் நிறமிகளும் இதயத்திற்கு இதமளிக்கும் ஒமேகா கொழுப்பு அமிலங்களும் அதிகம் உள்ளன. நாட்டுக்கோழி முட்டையில் உள்ள கொலஸ்ட்ரலின் அளவு வீரிய ரக முட்டைக்கோழிகளில் உள்ள கொலஸ்ட்ராலை விட குறைவாக உள்ளது. நாட்டுக்கோழி முட்டை, மதிப்பூட்டிய இறைச்சி மற்றும் முட்டை ஆகியவை அனைவராலும் விரும்பி உண்ணப்படுகின்றன. நாட்டுக்கோழிகளை வளர்ப்பதற்கு தனியான நேரம் ஒதுக்க வேண்டியது இல்லை. கிராமங்களில் வேண்டுதலுக்காகவும் விருந்தினர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கவும் நாட்டுக்கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. மிக மிக குறைந்த தொழில்நுட்பத்தில் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாகும். குடும்பத்தில் ஏற்படும் அவசர தேவைகளுக்காக நாட்டுக்கோழிகளை விற்பது கிராமங்களில் இன்றும் நடைமுறையில் உள்ளது. ஆகவே நாட்டுக்கோழிகளை ஒரு செல்வம் கொழிக்கும் அச்சய பாத்திரம் என்றே சொல்லலாம். நாட்டுக்கோழிகள் நெரிசலை சமாளித்து வளரும் திறன் பெற்றவை. நாட்டுக்கோழிகள் வெப்பத்தினை தாங்கி வளரும் திறன் கொண்டவை. நாட்டுக்கோழிகளை குறைந்த எண்ணிக்கையில் வளர்க்கும் போது சிறப்பு பராமரிப்புகள் எதுவும் தேவையில்லை. திறந்த வெளியில் மேய விட்டோ அல்லது பண்ணையிலோ வளர்க்கலாம். திறந்த வெளியில் மேயும் நாட்டுக்கோழிகள் வயல்வெளிகளில் உள்ள புல் பூச்சிகளை உணவாக உட்கொள்வதால் சுற்றுப்புறம் தூய்மையாகவும் தீவன செலவு குறைவாகவும் ஏற்படுகிறது. நாட்டுக்கோழிகள் வீரியரக கோழிகளை விட அதிக நோய் எதிர்ப்பு திறன் கொண்டவை. சிறு விவசாயிகள், நிலம் மற்றோர், மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் பள்ளிப்படிப்பை தொடர முடியாதவர்கள் நாட்டுக்கோழியை சிறந்த அளவில் வளர்த்து அதிக லாபம் அடையலாம். இவ்வாறு விருதுநகர் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் தெரிவிக்கின்றது. ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் தொழில் முனைவோரும் விவசாய உற்பத்தியாளர் சங்கமும் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் இ சங்கரதாஸ் அவர்கள்.
2: இரண்டாவது, குழு பங்குதாரர்கள். இப்போ நம்ம எஃபிஓஸ் வந்து குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு குழுவாக செயல்படும் போது அந்த இன்ஃபர்மேஷன், இந்த பயிர் வந்து இப்படி செய்யலாம், ஒரு பொருட்களை வந்து இந்தந்த விலைக்கு போடலாம் அப்படின்ற ஒரு குழு தகவல் பரிமாற்றம் வந்து அங்கே ஏற்படும். மூலப்பொருட்கள் மற்றும் தொழில்நுட்ப டெக்னாலஜி யூசேஜ். இப்போ நீங்கள் ஒரு ஒவ்வொரு எஃபிஓலையும் பார்த்தீங்கன்னா சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு ஒரு வேளாண் பட்டதாரி தான் அந்த இடத்திற்கு பணியமர்த்தப்படுவார். அவர் வேளாண் பட்டதாரி, அந்த தொழில்நுட்ப பயன்பாடுகள், தொழில்நுட்ப குறைபாடுகளை அவர் அதை தீர்த்து வைப்பார். அப்புறம் மூலப்பொருட்கள் வாங்குதல். இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், உழவர் உற்பத்தியாளர் சங்கம், என்ன ஒரு ஒரு இண்டிவிஜுவல் விவசாயியோட, ஒரு தனிப்பட்ட விவசாயிக்கும் ஒரு உழவர் உற்பத்தியாளர் சங்கம் என்ன வேறுபாடுனா, மூலப்பொருட்கள் வாங்கும்போது இப்போ வெளியில் ஒரு விவசாயி வந்து உரம் வந்து 10 மூட்டை வாங்கினான்னா 10 மூட்டை வந்து ஒரு 1000 ரூபான்னு வச்சுப்போம். அது வந்து அதுவே ஃபார்மர் ப்ரொடியூசரில் இருக்காங்கன்னு 100 பேர் சேர்ந்து ஒரு பல்காக வாங்கும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட கான்ட்ரிபியூஷன், அதாவது ஒவ்வொருத்தரோடையும் விலை வந்து அது குறையும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நீங்கள் சின்ன சின்ன பொருளாக வாங்கும்போது விலை அதிகமாக இருக்கும், பல்காக வாங்கும்போது அதோட விலை கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் அதை உற்பத்தி செஞ்ச பொருளை நம்ம நேரடியாக விற்கலாம், பல்காக ஒரு இடத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள், இப்போ விவசாய உற்பத்தியாளர் சங்கம், மாம்பழம் ரிலேட்டடாக ஒரு விவசாய உற்பத்தியாளர் சங்கம் இருக்காங்கன்னா,

ஒரு தனிப்பட்ட ஒரு விவசாயம் எடுத்துக்கொண்டோம் என்றால், உற்பத்தி பண்ண மாம்பழங்களை பல்பிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிற மேனுஃபேக்சர் ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த கம்பெனி வந்து கம்மியாக தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும். அதே ஒரு விவசாய உற்பத்தியாளர் சங்கம் மூலமாக நம்ம இது பண்ணும்போது இதை வந்து கலெக்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க, ஒன்றுபட்ட செயல்முறை. ஒன்றுபட்ட செயல்முறையில் எப்பவுமே என்ன எப்படி இருக்குன்னா, அது வந்து பெனிஃபிட் அதிகமாக தான் இருக்கும். அதில் பலவீனங்கள் குறைபாடுகள்னு சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு என்னென்ன ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறாங்களோ, இப்போ விலைவாசி உயர்வு, ஒவ்வொரு ஒரு மூலப்பொருளுக்கான விலை அதிகம் இருக்கும், இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தப்படும், சீர்திருத்தப்படும். அதனால் ஒவ்வொரு ஒரு விவசாயிக்கும் அது நன்மை பயக்கும், இதனால் அவர்களுடைய வருமானமும் அதிகமாகும். அப்புறம் இன்னொரு நன்மை பார்த்தீங்கன்னா, சிறந்த நிதி ஆதாரம். இப்போ எஃபிகல் குரூப்பாக இருக்கும்போது அதில் சம் கான்ட்ரிபியூஷன், ஒவ்வொரு விவசாயியோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். அது அந்த விவசாயி கொடுக்கும்போது சிறு சிறு அமௌண்ட்டாக தான் தெரியும், சிறு சிறு தொகையாக தான் தெரியும். பட் அந்த எஃபிஓவில் பார்க்கும்போது அந்த அமௌண்ட் வந்து பெருசாக தெரியும். பெரிய அமௌண்ட் வந்தாலே ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி திருப்பியும் அதை மல்டிபிள் பண்ணலாம். 1,00,000

0: இன்னொரு நன்மை பார்த்தீங்கன்னா சிறந்த நிதி ஆதாரம். இப்போ எஃபிகல் குரூப்பாக இருக்கும்போது அதில் சம் கான்ட்ரிபியூஷன், ஒவ்வொரு விவசாயியோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். அது அந்த விவசாயி கொடுக்கும்போது சிறு சிறு அமௌண்ட்டாக தான் தெரியும், சிறு சிறு தொகையாக தான் தெரியும். பட் அந்த எஃபிஓவில் பார்க்கும்போது அந்த அமௌண்ட் வந்து பெருசாக தெரியும். பெரிய அமௌண்ட் வந்தாலே ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி திருப்பியும் அதை மல்டிபிள் பண்ணலாம். ஒரு 100,000 வந்ததுன்னா அதை வந்து ஏதாவது கடை வாடகைக்கு வாங்கலாம், சம்திங் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணலாம். அதுவே அது ஒரு விவசாயிக்கிட்ட 100 ரூபா இருந்ததுன்னா அது வந்து அது 100 ரூபா செலவாக தான் போகுமே தவிர அது ஒரு மூலதனமாக மாறாது. அந்த பெரிய தொகை வந்து ஒரு மூலதனமாக மாற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உழவர் உற்பத்தியாளர் சங்கத்தில். பர்டிகுலராக இந்த எஃப்பிஓ மூலம் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த ஆர்கானிக் ப்ரொடியூசர் சொல்லக்கூடிய காரிக பொருட்களை உற்பத்தி பண்ணுற விவசாய பெருமக்கள், ஆர்கானிக் ஃபுட்ஸ், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கு இது வந்து இன்னும் இந்த அமைப்புகள் வந்து நல்ல ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு, சந்தைப்படுத்துதல் வந்து இதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மெயினான ஒரு உற்பத்தியாளர் சங்கம் மெயினான ஒரு நன்மை என்னன்னா சந்தைப்படுத்துதல் சுலபமாக இருக்கு. அடுத்தது இந்த எஃபிஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சில திட்டங்கள் உள்ளன. சில திட்டங்களை மட்டும் இந்த தொகுப்பில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நேஷனல் மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அண்ட் டெக்னாலஜி. இது எஃபிஓ திட்டத்துக்கான ஒரு ஸ்கீம். இது என்ன பண்ணுன்னா, எஃபிஓ வந்து திறன் மேம்பாடு, அவங்களுக்கு இந்த எஃபிஓ எப்படி ரன் பண்ணுறது அதெல்லாம் வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே கவர்மெண்ட் வந்து லேர்ன் பண்ணி தரும், ஸ்கில் டெவலப்மெண்ட். அப்புறம் எஃபிஓ மேம்பாட்டு நிதி டெவலப்மெண்ட் ஃபண்ட், அது சிறு விவசாயிகள் வேளாண் வணிக கூட்டமைப்பு எஸ்எஃப்எஸின்னு சொல்கிற ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்டியம் சொல்லுவாங்க. இது ஒரு தன்னாட்சி நிறுவனம், சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கீழே வர்றது. இது வந்து நம்ம இநாம்னு சொல்லுவோம்ல, எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், அதை ரன் பண்ணுறதும் இந்த எஸ்எஃப்ஏசி தான். அவங்களும் இதுக்கான ஒரு ஆதரவை தராங்க. அந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மட யோஜனா, இவங்க வந்து உணவு செயலாக்கல் மையங்களுக்கு உதவி, ஃபுட் ப்ராசஸிங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணுறது மூலமாக அந்த விவசாயியோட வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டுறதுன்றது இந்த ஸ்கீம் மூலம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கான சப்சிடிஸும் இவங்க இந்த ஸ்கீம் மூலமாக பெற்று தருவாங்க. அடுத்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா, ராஷ்ட்ரிய கிருஷி விகாஸ் யோஜனா, சந்தை இணைப்புகள் மற்றும் கட்டமைப்பு மேம்பாடு, இதுக்கான ஒரு வழிமுறைகளை இந்த திட்டத்துக்கீழே ஏற்படுத்தி தருவாங்க. இது மாநில அரசுகளுக்கு நிதி வழங்கப்படுகிறது. இது எஃபிஓ உருவாக்கத்தையும் வளர்ச்சியும் உள்பட உதவுகிறது.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை தொழில் முனைவோரும் விவசாய உற்பத்தியாளர் சங்கமும் குறித்த தகவல்கள் வழங்கினார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் இ சங்கரதாஸ் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ஆர்கனைசர் வார இதழின் 80வது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அவசர நிலை காலத்தின் போது இந்த இதழ் துணிச்சலாக செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார். துடிப்புள்ள ஜனநாயகத்தில்

0: பொறுப்பான ஊடகங்களின் செயல்பாடு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் பத்திரிகைகள் அச்சமின்றி கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஊக்குவிப்பதில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் உயரிய தார்மீக நெறிகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். ஒருநாள் பயணமாக மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். 480 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாகும். இதனைத் தொடர்ந்து பலோத்ராவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்கள் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். நாட்டின் முதல் பசுமை எரிசக்தி சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜெய்ப்பூரில் 13,000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ 2ம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு கட்சிகளிலிருந்து தவிகாவில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்குகள் இருந்தால் விசாரணை தொடரும் என்று கூறினார். ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதில் சட்டமீறல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். மயிலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிளாஸ்டிக் பைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுவதால் மண் வளமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்துவதை அனைவரும் அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே உள்ள நடைமுறையில் சில இடர்பாடுகள் களையப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இடங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நேற்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் மற்றும் அதிகாரிகளுடன் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுடன் அவர்களது கோரிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் சேர்க்கப்படும் என்றும், இது தொடர்பாக விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கங்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் கணக்கில் வராத 58 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரசு சேவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தாலும் சில அலுவலகங்களில் பல்வேறு சேவைகளுக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது.

0: கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் சிறப்பு கப்பலை பிரான்ஸ் ஈடுபடுத்தியுள்ளது. பாலஸ்தீன மறுசீரமைப்பு பணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு அப்துல்லா அபு ஷாவேஸ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் மூத்த குடிமக்களுக்கு இல்லங்களுக்கே சென்று பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நம்ம அரசு வாட்ஸ்அப் தாளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் முன்னணி சமூக வலைதள நிறுவனங்களுடன் நேற்று தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர், புதிய வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாகவே செஸ் போட்டியில் பல உலக சாம்பியன்கள் தமிழகத்தில் இருந்து உருவாகி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். செஸ் விளையாட்டில் சாதனை படைக்க பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்து வருவதாகவும், அமெரிக்கா, சீனா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சர்வதேச போட்டிகளில் வலுவான வீரர்களுடன் களமிறங்கியுள்ளதால் இந்திய வீரர்களும் சவாலை சந்திக்க தங்களை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஸ்வநாத் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப்வர்தே அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
2: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை. மீனாட்சி, பிரமாதம்.
4: என்ன சொல்றேன்,
2: காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: ஆகாஷவாணி மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை சொல்லிக்கிறோம். நீங்க கேட்க இருக்கின்ற நிகழ்ச்சி பூந்தளிர். பூந்தளிர் நிகழ்ச்சி தான் நாம் இப்போ கேட்க இருக்கின்றோம். ஒரு பாப்பா பார்த்தீங்கன்னா, அங்கிள் அங்கிள், இல்லை இல்லை என் அங்கிள்லாம் கூப்பிடாது, அண்ணா அண்ணா அண்ணா அண்ணா உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு வச்சு. பாப்பா பாப்பா, நீ என்கிட்டலாம் பேசணும்னா வா, எஃப்எம்லேயே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அந்த பாப்பா சொல்லுது, எனக்கு ரைம்ஸ் தெரியும், திருக்குறள் தெரியும், சினிமா பாட்டெல்லாம் தெரியும், இந்த பாடி காட்டுறேன் அங்கிள்ஸ், பாடி காட்டுறேன் அண்ணே அப்படின்னுச்சு. அங்குன்னு சொல்லாதப்பா அப்படின்னு நானே சொல்லி வச்சுருந்தேன். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி வாங்க, அந்த

0: பாப்பா ரொம்ப ஆர்வமா இருக்கு, கூப்பிட்டு பேச வச்சிருவான். பாப்பா பாப்பா வா பாப்பா, உன் பேர்
1: என்ன? பேசுறேன்.
0: ஓகே, எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க பூந்தல் நிகழ்ச்சியில?
1: தேங்க்ஸ் சொல்ல போறேன். ராணி ராணி எஸ் பாப்பா, ஈட்டிங் சொல்றது நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பியம் ஆஹா.
0: ஆஹா, மிரட்டுறீங்களே ஜானி ஜானி எஸ் பாப்பாலாம். ஓகே ரைட்டு, இப்ப அடுத்து எங்களுக்காக ஒரு திருக்குறள் சொல்லுங்களேன்.
1: திருக்குறள் சொல்ல போறேன். அருகலை முழுல எழுத்துலாம் ஆதி பகவான் உளுத்தே உலகே.
0: அட அட அட அட, சூப்பர் சூப்பர் பாப்பா. இப்ப நிறைவா என்ன பண்ணலாம்?
1: சினிமா பாட்டு பாட போறேன். சூப்பர் பலூன் ஏ காட்டி பலூன்.

0: அழகுல ஒண்ணமேத ஆறலடி மினிக்கு இக்கி நாயனது கொலைக்கு எனது கொலைக்கு சிலிக்கி வரியில மற்ற கலைக்கு மற்ற கலைக்கு இக்கு கிளாலா இக்கு கிளாலா இக்கு கிளாலா இக்கு கிளாலா லல்லாலா இக்கு கிளாலா இக்கு கிளாலா இக்கு கிளாலா
1: ஏ மஞ்ச பலூன்னு.

இன்றைய பூந்தலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்க வேதவள்ளி அவர்கள். அவங்களுக்கு டாடா குட் பை சொல்லிட்டு பாப்பா ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும், காலைல ஆயிடுச்சு இல்லையா, போங்க ஸ்கூலுக்கு. பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நீங்களும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. இணைந்திருப்போம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையோடு.

இசையால் நம்மை இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நேரம் 7:02 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில உங்களோட பங்கேற்க வந்திருக்கும் நான் உங்கள் அன்பரசன். இனிதாய் தொடங்கும் இந்த காலை பொழுது உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனால் எல்லாமே நல்லதா நடக்கட்டும், நல்லதே நடக்கும் என்று சொல்லி பாடல் இதுவும் முதல் பாடல்.

இளமை இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்ல உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிற போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் வருகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில அழகை வர்ணிக்கும் அற்புத கானங்கள், இதயம் வருடும் இடைக்கால இன்னிசை கீதங்கள்,
1: குழல் வளர்ந்து அலையானதே
0: கேட்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சி, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.
2: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமி கண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நிலோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். இந்திய செமிகண்டக்டர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முதல் 4 திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். சுமார் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்க

0: ஆக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் வர்த்தக ரீதியான உற்பத்தி இன்று தொடங்குகிறது. இந்த ஆலை முழு திறனுடன் செயல்படும் போது ஆண்டுக்கு 500 கோடி செமிகண்டக்டர் சிப்புகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும். இது இயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட கணினி தேவைகளுக்கான சில்லுகளின் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்ய பெரிதும் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் நேற்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உள்துறை செயலர், வேளாண் துறை செயலர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மழை குறைவாக பெய்துள்ள மற்றும் வறட்சி ஏற்பட உள்ள பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை போக்குவதற்கு வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பிற அமைச்சகங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மழைப்பொழிவு குறைவாக உள்ள பகுதிகளில் மாநில அரசுகளுடன் இணைந்து எந்தெந்த பயிர்களை விதைக்கலாம் என்பது குறித்து விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்க அவர் அறிவுறுத்தினார். குறைந்த நீர் தேவை கொண்ட தீவனம், சிறுதானியங்கள், பருப்பு வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களையும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகளை திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். $1 trillion அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக வாரிய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டிலேயே ஆண்டு ஏற்றுமதியில் சுமார் 15% இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் மற்றும் மந்தநிலைக்கு மத்தியிலும் கடந்த நிதியாண்டில் இந்தியா அதிகபட்ச ஏற்றுமதியை பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநில அரசுகள், ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்புகள் மற்றும் தொழில்துறை சங்கங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்க 7 அம்ச திட்டத்தை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் எக்ஸன் புரோவன்ஸ் நகரில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார மற்றும் நிதித்துறை ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் நிதித்துறை அமைச்சர் திரு ரேலன் லெஸ்குரே ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர்கள், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக பிரெஞ்சு மேம்பாட்டு முகமை ஆற்றி வரும் பணிகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்ததுடன் வருங்கால திட்டங்களுக்கான வாய்ப்புகளையும் வரவேற்றனர். இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே நிலவும் பொருளாதாரம், நிதி, தொழில்நுட்பம், முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த கூட்டம் உதவும் என்று இருதரப்பினரும் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளின்போது சுமார் 33,14,000 படிவங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. வீடு வீடாக சென்று படிவங்களை விநியோகிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வரும் 29ஆம் தேதி வரை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஏற்கனவே உள்ள வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்க உள்ளனர். வாக்காளர் பட்டியல் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 வயது குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த

0: தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. சளி மற்றும் கண் சிவத்தல் பாதிப்புக்காக அந்த குழந்தை பண்டா அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மருத்துவர்கள் மூக்கில் செலுத்த வேண்டிய சொட்டு மருந்தை தவறுதலாக குழந்தையின் கண்களில் செலுத்தியதன் காரணமாக தொற்று ஏற்பட்டு குழந்தை தனது பார்வையை இழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் சமீபத்தில் பெய்த கனமழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுவை மத்திய அரசு அனுப்பி வைக்கவுள்ளது. அசாமின் பல மாவட்டங்களில் வெள்ளநீர் அபாயகரமாக அதிகரித்து வருவதையும் அருணாச்சல பிரதேசத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் சாலை தடைகள் ஏற்பட்டுள்ளதையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் உள்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை முழுமையாக மதிப்பீடு செய்ய இந்த குழுவின் நேரடி கள ஆய்வு மிகவும் அவசியமானது என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் யாத்ரீகர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் பொழுதுபோக்கிற்காக ஜம்மு தாவி நதிக்கரையில் புதிய படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஜம்மு மாநகராட்சி ஆணையர் டாக்டர் தேவன்ஷ் யாதவ் தொடங்கி வைத்தார். பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் தாவி நதிக்கரையை ஒரு சிறந்த நகர்ப்புற சுற்றுலா தலமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குஜராத், கொங்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த இரண்டு நாட்களுக்கு கிழக்கு ராஜஸ்தான், கிழக்கு மத்திய பிரதேசம், கடலோர கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், மரத்வாடா, மேற்கு ராஜஸ்தான் மற்றும் நாட்டின் தெற்கு பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வர்த்தி அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தியது. இன்று காலை 7 கொலம்பியா, கானா இடையிலான ஆட்டமும், 12:30 கனடா, மொராக்கோ இடையிலான ஆட்டமும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று சனிக்கிழமை மன்னாடி மங்கலம் ஸ்ரீ நரசிங்க பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள மன்னாடி மங்கலத்தில் உள்ளது. சிவபெருமானை நோக்கி தவம் செய்த இரணியன், தேவர், அரக்கர், மனிதர், விலங்குகள், பறவைகள் மற்றும் ஆயுதங்களால் கொல்லப்படக்கூடாது என்னும் வரம் பெற்று

0: பெற்றவன். உலகத்தார் அனைவரையும் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த அவன் தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என ஆணையிட்டான். அவன் மகன் சிறந்த திருமால் பக்தன், பிரகலாதன் என்பது அவனது பெயர். இவன் மீது கோபமுற்ற இரணியன் பிரகலாதனுக்கு பல கொடுமைகளை செய்தான். இறுதியில் ஹரி எங்கிருக்கிறான் என இரணியன் கேட்க, பிரகலாதன் இத்தூணிலும் இருப்பான் என்று கூற, அந்த தூணை ஹிரண்யன் தனது கதையால் பிளக்க அந்தி நேரத்தில் நரசிம்மர் தோன்றி அவனை தன் நகங்களால் கிள்ளி களைந்து அழித்தார். அந்த நரசிம்மரே இக்கோவிலில் சாந்தமூர்த்தியாய் அருள் பாலிக்கிறார். திருமாலின் நான்காவது அவதாரம் ஸ்ரீ நரசிம்மர். இவர் இத்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோடு நின்ற கோலத்தில் அருட்காட்சி தருவது தனிச்சிறப்பு. மூலவரின் திருநாமம் நரசிம்மர் என இருந்தாலும் முகம் நரசிங்க முகம் இல்லாமல் பெருமாள் முகமாகவே தோற்றமளிக்கிறார். திருமாலின் நரசிம்மாவதாரத்தைக்கான ஆஞ்சநேயர் விரும்பியதால் அவருக்கு சோளிங்கரிலும் கருடாழ்வாருக்கு அகோபிலத்திலும் காட்சி தந்தார் நரசிம்மர். எனவே இவ்விருவரும் இந்த கோவில் மகாமண்டபத்தில் துவார பாலகர்களாக காட்சி தருவது சிறப்பு அம்சம். வளாகத்தில் மா, பலா, வாழை ஆகிய முக்கனிகளும் இங்கு தலவருஷங்களாக உள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூரில் காட்சி தருவதைப் போலவே இங்கு ஆண்டாள் முன்புறம் துளசி மாடம், பின்புறம் தீர்த்தத்தொட்டி அமர்ந்திருக்க மத்தியில் காட்சி தந்து அருள் புரிகிறாள். வலம்புரி விநாயகர், நம்மாழ்வார், நாகர், சந்தான கோபாலகிருஷ்ணர், துர்கை ஆகிய சன்னதிகளும் பிரகாரத்திலே உள்ளன. 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் இது. தோழியம்மாள்புரம் என இவ்வூர் முன்பு அழைக்கப்பட்டது. கலை ஆர்வலர்களுக்கு விருந்தளிக்கும் சிற்பங்கள் இங்கு பல உள்ளன. கொடிமரம், பலிபீடம், விமானம் இங்கு இல்லை. காலை 8 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரையும் ஆலயம் திறந்திருக்கும். திருமணப்பேறு, மகப்பேறு கிட்டிடவும் இனிய இல்லறம் அமையவும் செவ்வாய் தோஷம் நீங்கவும் மக்கள் இங்கே வேண்டுகிறார்கள். நேர்த்தி கடனாக திருமஞ்சனம் செய்தும் திரு ஆபரணங்கள் சாத்தியும் வழிபடுகிறார்கள். வைகுண்ட ஏகாதேசி, திருக்கார்த்திகை, நரசிம்ம ஜெயந்தி, சுவாதி நாட்கள் போன்றவை இங்கு விழா நாட்கள். இனிய வாழ்வு அருளும் மன்னாடி மங்கலம் நரசிம்மரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. மங்களம் நரசிம்மாய, மகனீய குணாத்மனே, தோழியம்ம புறவாசாய, நித்யஸ்ரீர் நித்யமங்களம், ஓம் நமோ நரசிம்மாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
2: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஆகாஷ்வாணி.

இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்திகள். அதாவது பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்குங்க. அந்த வேலைவாய்ப்பு செய்தி என்னென்னா, கிரெடிட் ஆஃபீஸர் அப்படின்ற பணியிடத்துக்கான வேலைவாய்ப்பு செய்தி தாங்க. மொத்தம் 779 இடங்களுக்கான காலி இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி, ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு இருந்தால் போதுங்க. வயது வரம்பு, பதவியின் தன்மைக்கேற்ப வயது வரம்பு மாறுபடுங்க. தேர்வு முறை, ஆன்லைன் தேர்வு முறை மற்றும் நேர்காணல் மூலமாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி

தேதி 27/2026. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி bankofindia.bank.in. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: என்ன ரம்யா, செடியும் கையுமா எங்க கிளம்பிட்ட?
1: நான் சொல்றேன் சுரேஷ், வா என் கூட.
0: என்ன ரம்யா, இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, ஒன்ன மாதிரியே இங்க எல்லாரும் செடியும் கையுமா நிக்கிறாங்களே.
1: உனக்கு விஷயமே தெரியாதா?
0: அட, என்ன விஷயம் ரம்யா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: ஜூலை 1 முதல் 7 வரை வன மகோத்சவ வரம், அதாவது மரம் நடும் விழா கொண்டாடி

0: பேரை சொல்லும்ல.
1: ஓ அப்படியா, உன் பேரை சொன்ன மட்டும் போதுமா? எனக்கும் ஒரு செடி கொடு, நானும் இப்பவே உன்னோட சேர்ந்து ஒரு செடியை நடுறேன். என்னோட பேரையும் நாளைய தலைமுறை சொல்லட்டும்.
0: குட் சுரேஷ், இதுதான் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நட்டாலே போதும், நம்ம ஊரும் நாடும் பசுமையா மாறிடும்.
1: இந்த வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நடுங்கள்.
0: பசுமையான பூமியை நாளைய தலைமுறைக்கு பரிசாக கொடுங்கள்.
2: இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நேரம் 7:43 நிமிடம் ஆயிட்டிருக்கு. அடுத்ததா நம்ம தெரிஞ்சுக்கிற போகிற தகவல், மதுரை வழியாக சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாராந்திர சிறப்பு ரயில் சேவை ஒன்று தொடங்கியிருக்காங்க. இந்த சிறப்பு ரயிலானது நெல்லையிலிருந்து புறப்பட்டு 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் சென்னைக்கு போகுதுங்க. நள்ளிரவு 11:35 நெல்லையில் புறப்படும் இந்த ரயிலானது 2:25 மதுரைக்கு வந்து சேருதுங்க. சென்னைக்கு செல்லும் மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்திக்கலாங்க. இன்னைக்கு 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலாக வர காத்திருக்குங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க 0452-25-30-171 அறிமுக நேயர்களும், 0452-25-30-171 அனைத்து நேயர்களும் அழைக்கலாம். நினைவிருக்கட்டும் நேயர்களே, பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இன்று தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்ல அடுத்து நம்ம கேட்கலாம் மதுரையில் இன்று நடைபெறும் சில நிகழ்வுகளின் நேரம் பற்றிய அறிவிப்பு. மதுரை எஸ் வெள்ளிச்சாமி நாடார் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்குங்க, இன்று காலை 10 மணிக்கு. இதன் சிறப்பு விருந்தினராக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பங்கேற்கிறார். அடுத்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய சந்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம மதுரை காந்தி மியூசியத்தில் நடைபெற இருக்கிறதுங்க. காலை 10 மணிக்கு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியானது மாலை 6 மணி வரைக்கும் நடைபெறுதுங்க. இன்றைய ஆரோக்கிய சந்தையில் கீரை திருவிழா தாங்க நடைபெறவிருக்கு. நேர்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறோம், இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வர காத்திருக்கு. இதற்கு நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 0452-25-30-170, 0452-25-30-171 என்ற எண்களில். பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: தப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
0: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
0: ஐயோ பல்லோ பல்லோ,
1: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
0: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டாக கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, உன் வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா?

நாம் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நேயர்களே, இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு எழுமீன் விழுமீன். நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம். 04-5-2-25-30-170 04-5-2-25-30-171 என்ற எண்களில்

0: செய்தி சுருக்கம் சென்னை. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப்வர்தே அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜிலியாவை வென்றது. கொலம்பியா, கானா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று

0: இருக்கிறது. இதில் கானா ஒரு கோல் அடித்து முன்னணியில் உள்ளது. இரவு மணி 10:30 கனடா மொராக்கோ இடையிலான ஆட்டம் நடைபெற உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி.

0: நேரம் காலை 8:03. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்களை அன்பான காலை வணக்கத்தோடு வரவேற்கின்றோம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இயற்கை எண்ணெய் வாரி வழங்கிய பூமி, எங்கு பார்த்தாலும் பசுமையான மலைகள், வயல்வெளிகள், நீர்வீழ்ச்சிகள் நிறைந்த பகுதி. இயற்கை எண்ணெய் பச்சைப்பட்டு உடுத்தி ஏலக்காய் வாசனையோடு சுருளி அருவியினுடைய நாதத்தோடு வரவேற்கின்றது அழகான நம் தேனி மாவட்ட நேர்களை. தேனி மாவட்டினர்களுடைய விருப்ப கானங்கள் கேட்கும் நிகழ்ச்சி இன்று பாட்டு வேணுமா. நிகழ்ச்சியில் பங்கேற்க 0452 என்ற மதுரையினுடைய முன்னிணைப்போடு 25 30 170 அறிமுக நேர்களும் 25 30 171 என்ற எண்ணில் மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசி பாட்டெலாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். பிரகாஷ்ராஜ் மற்றும்
1: அன்பரசன்
0: நிகழ்ச்சியில முதலாவதாக காத்திருக்கக்கூடிய நேயர் யார் எங்க வராங்கன்னு பாக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: நாங்க தேனி டீட்ல இருந்து பண்ணப்பத்திருந்தா பேசுறீங்க சார்.
0: ஓகே, எப்படி இருக்கு தேனில? எனக்கு என்ன சிச்சுவேஷன், எப்படி இருக்கு?
2: அப்படியே கொடைக்கானல் மாதிரி இருக்கு சார்.
0: கொடைக்கானல் மாதிரி இருக்கா? தேனில கொடைக்கானலா?
2: ஆமா சார்.
0: ஓகே, மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
2: பெண்ணியமான நகரமான மதுரை மாவட்ட எஃப்எம் நேயர் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து விஜய் சார் படத்துல இருந்து தலைவாங்கிற பாட்டு.
0: ஓகே, உங்களுக்காக பாட்டு கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: நேரம் 8:10 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. இன்றைய பாட்டு வீடுமா நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேர்களுடைய விருப்பு கானங்களாக.
1: நிகழ்ச்சியில் பங்கு பெற அடுத்து வரும் நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் சின்னமனூர்ல இருந்து பவன்தாய் பேசுறீங்க சார்.
1: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: நினைத்தேன் வந்தாய் பார்த்ததிலிருந்து மல்லிகையே மல்லிகையே மாலையிடு மன்னவன் யார் சொல்றேன்.
1: சரிம்மா, நீங்க நினைத்த மாதிரியே பாடல் வருகிறது. நமது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலா தான் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில நம்மளோட பாடல் கேட்க இணைந்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் ஐயா.
1: இனிமையான காலை வணக்கம். சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?

0: தேனி மாவட்டம் பொம்மைகொண்டன்பட்டி தையல் கலைஞன் தங்கராஜிங்கய்யா.
1: சரிங்கய்யா, என்ன பாடல் இன்னைக்கு கேட்கலாம்?
0: நம்ம தல அஜித் படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடலை போடலாம்யா.
1: உங்களுடைய விருப்ப பாடல் இதோ நமது பண்பலையில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில அழகை வர்ணிக்கும் அற்புத கானங்கள், இதயம் வருடும் இடை

0: கால இன்னிசை கீதங்கள்
1: கூடல் வளர்ந்து அலையானதே.
0: ஏக்க மறந்துடாதீங்க, இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தேனி மாவட்ட நேயர்களுடைய விருப்ப கானங்களாக. நிகழ்ச்சியில் பங்கேற்க 0452 என்ற மதுரையினுடைய முன்னணிப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில் நீங்கள் வரலாம்.
1: பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம், வருக வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்
2: அனைவருக்கும்.
1: கண்டிப்பா பறந்துருவோம் தேனி வானில், இது அந்த பாடல் உங்களுக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இன்னைக்கு பாட்டு வேணுமா தேனி மாவட்டங்க நேயர்களோட விருப்ப பாடலாம் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அடுத்து யாரு நம்மளோட பேச கத்திருக்காங்க? வருக, வணக்கம்.
5: வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: தேனி மாவட்டம் சிலமலை கிராமம், ஜிசி பிச்சைமணி புஷ்பம் நிலையத்தில் எல்லோரும் நலமாங்க ஐயா.
4: அனைவரும் நலம். சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு நீங்க என்ன பாடல் கேட்கலாம்
5: ஐயா? சீமராஜா வந்து ஒரு துள்ளல் இசை பாடல் போடுங்க ஐயா.
4: கண்டிப்பா போட்டுடலாம். உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க எல்லாருக்காகவும் சீமராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது இதோ.

0: இனிமையான இசையோடு பாட்டு இது வேணுமான்னு கேட்டு பாட்டு வேணுமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தேனி மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலா. அடுத்து நம்மளோட பேச காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் ஆண்டிவேட்டி வட்டம் ஸ்டார் வட்டியிலிருந்து பிச்சைமணி.
0: எங்களுக்காகவும் கேட்டு எல்லாருக்காகவும் வந்துகிட்டு இருக்கு பாடல் இது.

வர்ற அதிரடி சர வெண்டி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த அண்ணாத்த வர்ற நட்ட இல்ல உட்ட இல்ல கொல்ல கொல்ல மாசு.

0: மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடலா கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இப்ப அடுத்து நம்மளோட பேச காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க, இனிப்புல வந்துட்டீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தேனி மாவட்டத்தில இருந்து வண்ணாச்சிப்பாறையில இருந்து முத்தையா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: வாரிசு படத்துல இருந்து ரஞ்சிதன் பாத்து.
0: ஓ, உங்களுக்கான அந்த சூப்பரான பாடல் இது.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மேகங்கள் தாளாட்டும் மேகமலை காடுகளும், தேகம் சிலிர்க்க வைக்கும் சுருளிமலை சாரல்களும், ஏலக்காய் வாசனை ஏகாந்தமாய் வீசும் பாசமுள்ள மனிதர்களின் பாசக்குடில்களும் நிறைந்த ஊர் முல்லை பெரியாரும் வைகை நதியும் முத்தமிட்டுச் செல்லும் சென்னல் பூமி. மாவூற்று வேலப்பனின் அருள்மழையும் குச்சனூர் சனியின் அமைதி புகலிடமும் கொண்ட ஊர். மண்ணின் வாசனையும் மனிதர்களின் நேசமும் எப்போதும் மாறாத தேன், அதுதான் தேன் சிற்றும் தேனி. இயற்கை எண்ணெய் பூமிக்கு தந்த பச்சை தமிழ் ஓவியம் நீ. என்ன தேனி நேர்களே, கேட்குறப்பவே ரொம்ப மனசெல்லாம் சில்லுன்னு இருக்குதா? நிகழ்ச்சியினுடைய நிறைவாக ஒரு சில்லுன்னு பாடலோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ் மற்றும்
4: அன்பரசன்.
3: நன்றி நேர்களே.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் வந்து பார்வை இல்லாதவர், வாதாடுறதில் ரொம்ப கெட்டிக்காரர், தர்க்கத்தில் மேதை. அவர்கிட்ட சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒருத்தர் சொன்னார், சூரியன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, சந்திரன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, விண்மீன் அது வந்து வெளிச்சத்தை கொடுக்குது, வெளிச்சம்னு ஒன்று இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவோ உபயோகமாக இருக்குது அப்படின்னார். உடனே பார்வை இல்லாத அந்த பெரியவர் சொன்னார், வெளிச்சம்னு ஒன்று உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். உண்மையிலேயே வெளிச்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாராம். அவர் சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்த்துருக்குறாங்க. அதையெல்லாம் ஒத்துக்கிறேன், ஆனால் அதையெல்லாம் என்னை கொஞ்சம் தொட்டு பார்க்க விடுங்களேன் அப்படின்னாராம். அதையெல்லாம் தொட்டு அறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா முகர்ந்து அறிகிறேன், மோந்து பார்க்குறேன், முகர்ந்து பார்க்க விடுங்க, ஏதாவது வாசனை வருதான்னு பார்க்குறேன் அப்படின்ருக்கார். அதுவும் முடியாதேன்னாங்களாம். பெரியவர் யோசனை பண்ணியிருக்கிறார், சரி பரவாயில்ல, முரசு அடிக்கிறது மாதிரி அடித்து பார்க்கவாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அதை அடித்து பார்த்து அதோடய சத்தத்தை உணர்ந்துக்கிறேன் அப்படின்னாராம். அதாவது ஒளியின் ஒலியை, அதாவது வெளிச்சத்தின் சத்தத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கும் சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதுவும் முடியலன்னா அந்த வெளிச்சத்தில் கொஞ்சம் எடுத்து

0: என் கையில் கொடுங்க, வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் ருசி எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கார். எந்த வகையிலையும் வந்து அவரை வந்து அதை ஒத்துக்க வைக்க முடியல. சுற்றி இருந்தவங்க எல்லாம் குழம்பி போயிட்டாங்க. என்னங்க நாங்கள் சொல்கிறத நீங்கள் நம்பலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய நான்கு புலன்களுக்கும் புலப்படாத ஒன்றை நான் வந்து மாயை அப்படிங்கிறேன். நீங்கள் என்னை வந்து அவமானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ உங்களுக்கெல்லாம் பார்வைன்னு ஒன்று இருக்கிறதாகவும் அது எனக்கு இல்லைங்கிறதாகவும் சொல்லி என்னை நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னார் தர்க்க சாஸ்திரத்தில் மேதையான அந்த பெரியவர். சுற்றி இருந்தவங்க பார்த்தாங்க, வெளிச்சம் இருக்குங்கிறத இவர் நம்பணும், இவரை நம்ப வைக்கணும் அப்படின்னா அது புத்தரால் தான் முடியும் அப்படின்னாராம் ஒருத்தர். சரி அவர்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவர்கிட்ட போய் சேர்ந்தாங்க. விவரத்தை சொன்னாங்க. புத்தர் சிரித்தாராம். எப்படிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேனோ அதாவது உண்மை அப்படித்தான் அவரும் நினைக்கிறார். எதையும் வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்தால் தான் நம்ப முடியும். ஒளியை வந்து அனுபவித்து அறியாத வரையில் அது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் கிடையாது. அதனால் அவர் அதை நம்பாததும் சரிதான் அப்படின்னு சொன்னாராம் புத்தர். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கார், உங்களை குணப்படுத்தி விடலாம், உங்களுக்கு தேவை ஞானி கிடையாது, உங்களுக்கு தேவை மருத்துவர் அப்படின்னாரா. ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. பார்வை கிடச்சிட்டுது. வெளிச்சத்தை கண்டதும் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சார், புத்தரை வணங்கினார். நான் வாதம் பண்ணேன், நீங்கள் எதிர்வாதம் பண்ணலை, என்னுடைய பிரச்சனை வந்து மருத்துவரால் தான் தீரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்வை கிடைக்க செஞ்சீங்க அப்படின்னாராம். மனித குலத்தில் வந்து ரொம்ப அதிகமானவர்கள் நிலைமை இப்படித்தான், கண்ணை மூடிக்கிட்டு அதை சரின்னு ஒருத்தர் வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா அவருக்கு உதவுறது அப்படிங்கிறது முடியாத காரியம். இந்த காலத்தில் சில பேர் வந்து கண்களை திறந்துக்கிட்டே சில காரியங்கள் பண்ணுவாங்க, அது தப்புன்னு அவங்களுக்கு பின்னாடி தான் புரியும். ஒருத்தர் தன்னுடைய வலது காலில் கட்டு போட்டுக்கிட்டு அப்படி வந்தார். என்ன ஆச்சுன்னு விசாரித்தாங்க. எங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னல்களை வந்து வெளிப்போக்கமாக இருந்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன், சரியாக தொடச்சிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று பார்த்தேன் அப்படின்னார். அதுக்கும் உங்கள் கால் உடஞ்சத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டாங்க. நான் குடியிருந்தது 4வது மாடியாச்சே அப்படின்னாராம் அவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நாம் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி கேட்கலாம் திரை இசை. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்திலிருந்து.

103.3 எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு, மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்க இருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. சூப்பரான பாடல்களோட இன்றைய நாளோட சிறப்பையும் பிரதம மந்திரி திட்டம் பற்றியும் சின்ன சின்ன சுவாரஸ்யமான தகவலையும் தெரிஞ்சிருப்போம். இது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது நான் சூர்யா. தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பின்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இன்றைய நாளினுடைய சிறப்பாக ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு இந்திய விடுதலை போராட்ட வீரர் அல்லூரி சீதாராம ராஜுவின் பிறந்தநாள். ஆந்திர பிரதேச பழங்குடியின மக்களை ஒன்றிணைச்சு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வீரத்துடன் போராடியதான் இவர். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பின்.

நேரம் 9:12:02. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பேஸ், காத்திருக்க நேரம் இல்லை. இன்றைய தினத்தின் சிறப்பில் இந்தியாவின் முன்னாள் இடைக்கால பிரதமர் குல்சாரிலால் நந்தா பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கோம். தொழிலாளர் நலன், சமூக நீதி மற்றும் நேர்மையான அரசியல் பணிக்காக பெயர் பெற்றவர் இவர். ஸோ தொடர்ந்து ஒரு தகவல் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பின்.

நேரம் 9:18. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. அடுத்ததாக பிரதமரின் இலவச சமையல் எரிவாயு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். அனைவருக்கும் தூய்மையான சமையல் எரிபொருளை உறுதி செய்வதற்காக ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். விறகு மற்றும் சாண வரட்டிகள் போன்ற பாரம்பரிய சமையல் எரிபொருளுக்கு பதிலாக ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு எல்பிஜி இனிப்புகளை இலவசமாக வழங்குவதையும் அதன் மூலம் ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தலை ஊக்குவிக்கலுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதற்கு என்ன தகுதிகள்னு கேட்டோம் அப்படின்னா, 18 வயது நிரம்பிய ஏழை பெண்களாக இருக்கணும், பட்டியலிடப்பட்ட பிரிவினை சேர்ந்த பெண்களாகவும் இருக்கலாம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்தவரும் விண்ணப்பிக்கலாம். இதற்கு தேவையான முக்கிய ஆவணங்கள்னு பார்த்தோன்னா, ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், சமீபத்திய புகைப்படம் இருக்க வேண்டும். புலம்பெயர்ந்த மக்களாக இருந்தாங்க அப்படின்னா முகவரி சான்று தேவையில்லை, அதற்கு பதிலாக சுய உறுதிமொழி சான்று தேவைப்படும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க www.pmui.gov.in என்ற இணையதளத்தை அணுகலாம். ஆஃப்லைனில் அருகிலுள்ள எல்பிஜி விநியோகஸ்தரை அணுக வேண்டும்.

நேரம் 9:23, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இணைந்திருப்பது இது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம்.

0: கும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இன்றைய தினத்தில் சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்த நினைவு நாளை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். சமூக சேவை துறையில் சிறப்பாக பணியாற்றினார். மேலும் அவர் பலரை சுதந்திர போராட்டத்தில் சேர தூண்டினார். அதன் மூலம் தேசிய சுதந்திர இயக்கத்தின் எழுச்சிக்கு பங்காற்றினார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து விவேகானந்தர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய நினைவு நாளை இன்னைக்கு கொண்டாடி இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பின்.

நேரம் 9:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம். பேஸ் காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஒரு மனிதனோட இதய துடிப்பு அப்படிங்கிறது 72 முறை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சிறு குழந்தையின் இதய துடிப்பு 100 முதல் 160 முறை இருக்குமா? ஸோ இந்த ஒரு தகவலோட ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:41. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. உற்சாகமான பாடல்கள் கேட்டுக்கொண்டோம். தொடர்ந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் கேட்க தெரிஞ்சப்போம், நாம் தினமும் சுவாசிக்கிற ஆக்சிஜனுக்கு ஒரு வாயுவா மனமும் நிறமும் கிடையாதுங்க. ஆனா திடம் மற்றும் திரவ நிலையில வெளிர் நீல நிறமா அது இருக்குமா? இந்த ஒரு தகவலோடு அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.
4: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
5: சாங்க உள்ளார வ

0: எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்பேன் அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசார் இடியா இடிக்கும்.
1: என்ன நன்கு வரான் கேட்ட எல்லாம் கண்டு வரான். நான் வெளிய ஒண்ணு போடுதில்லால சுருட்டி வரா காலரத்தான் பெருட்டி வரா முடிய சிலுப்பி.

நேரம் 9:45 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவல், பீரியாடிக் டேபிள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது தனிம வருஷ அட்டவணை. ஸோ அந்த தனிம வருஷ அட்டவணையில் ஒரே ஒரு ஆங்கில எழுத்து மட்டும் இருக்காதான். அது என்ன எழுத்துன்னு தெரியுமா? அதுதான் ஜே அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்து. ஸோ தொடர்ந்து பல சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 9:51 இணைந்திருக்கிறோம். இது டிரைவ் டைம் பேஸ். காத்திருக்க நேரம் இல்லை. அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஆண்களை விட பெண்களால் அதிக நிறங்களை காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படின்னா, வண்ணங்களை மிகைப்படுத்தி காணும் திறன் எக்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிறதால தான் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து 2, ஆண்களுக்கு 1 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தகவலை மேலும் தெரிஞ்சுக்கலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில அழகை வர்ணிக்கும் அற்புத கானங்கள், இதயம் வருடும் இடைக்கால இன்னிசை கீதங்கள்,
1: குழல் வளர்ந்து அலையானதே.
0: கேட்க மறந்துடாதீங்க, இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் 9:58 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள், இதுவரை இன்றைய தினச்சிறப்பையும் பிரதான் மந்திரி திட்டம் பற்றியும் மேலும் பல சுவாரஸ்யமான தகவலையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. ஸோ இது ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. இந்நிகழ்ச்சி இதோடு நிறைவடைகிறது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்னினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்ட மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். அமோனியா வாயு கசிவால் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 4 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து திருவள்ளூர் மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் 167,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு மாநிலம் முழுவதும் 222 மையங்களில் இன்று நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் முத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விருப்பகானங்கள், விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில இன்று நேயர் விருப்பம். இன்றைய நேயர் யார் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா.
3: இனிய காலை வணக்கம் ஐயா.
2: ஐயா வணக்கம், உங்களை பத்தி சொல்லுங்க.
3: நான் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை

0: கோபாலகிருஷ்ணன். நாங்கள் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தாங்க. நாங்கள் சிறு வயது முதலே விவசாய பணியாக செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அப்பா அம்மா அந்த காலத்திலிருந்து அதைத்தான் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதையே நானும் பண்ணி கொண்டிருக்கின்றேன். நானும் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் தான் படித்து கொண்டிருக்கேன். அந்த படிப்பு முடிவு பின்னாடி அவர்கள் தொழிலவே அதை நானும் திரும்ப ஜாயின் பண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களை பற்றின சிறிய தொடக்கம் சொல்லியிருக்கீங்க, விவசாயம் சம்பந்தமாக படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப கேட்கறதுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு. முதல் பாடலாக என்ன பாட்டுங்க, விருப்ப பாட்டு கேட்கலாம்.
0: எனக்கு வந்து இந்த ஆகாசவாணி 90 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி ஆகாசவாணி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிரியமுடன் என்ற படத்திலிருந்து அந்த பாடலை கொடுங்க.
1: சரிங்க, உங்களுக்காக முதல் பாடலாக அந்த பாட்டு கேட்கலாம்.

0: விவசாயம் தேர்ந்தெடுத்து படிச்சிருக்கீங்க. தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கும் களத்துல இறங்கி விவசாயம் பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அது எப்படி நீங்க உணர்ந்தீங்க?
1: படிக்கிறது அப்படின்றது வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலா தெரிஞ்சுக்கிறதுங்க. இப்ப ஒரு பிராக்டிக்கல் மாதிரி அதை பத்தி எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு பின்னாடி விவசாயம் பண்றது அப்படின்றப்போ அது கொஞ்சம் புரிதல் ஏற்பட்ட மாதிரி இருக்குங்க. எந்த மாதிரியாக இருக்கின்றது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
0: எத்தனை வருடங்களாக நீங்க அந்த விவசாயம் சம்பந்தமான படிப்பு படிச்சீங்க?
1: நான் வந்து ஒரு 2 வருட படிப்பு தாங்க படிச்சேன் விவசாயம் சம்பந்தமாக.
0: படிச்சது வந்து பயன்படுத்தி பார்த்துருக்கீங்களா?
1: இப்ப நம்ம படிச்சு விவசாயம் பண்ணலாம், படிக்காம பண்ணலாம் அப்படின்றது ஓகே தாங்க. ஆனா படிக்காம பண்ணாலும் கூட நம்ம அதுக்கான இது தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு தியரி மாதிரி தாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விவசாயம் பண்றது வந்து ஒரு பிராக்டிக்கல் அந்த மாதிரி தாங்க.
0: அடுத்த பாட்டு என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து அடுத்ததாக எல்லா பேருமே வந்து ஒரு அம்மா அப்படின்றத பத்தி, கண்கள் நீயே முப்பொழுது முன் கற்பனைகள் என்ற படத்திலிருந்து அம்மாவுக்காக இந்த பாட்டுல கொடுங்க.
0: சரி, கண்டிப்பாக அந்த பாட்டு வருகிறது, கேட்கலாம்.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சி விருப்பகானங்கள். இன்றைய விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில நேயர் விருப்பம். நேயர் விருப்பத்துல நம்மோடு பேசிட்டு இருக்கார் திண்டுக்கல் வடமதுரையைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன். உங்க அழகான தோட்டத்தை பத்தி சொல்லுங்க, எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க?
1: நாங்க ஒரு 2 ஏக்கர் வச்சிருக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் போல வந்து மாங்கன்று வச்சிருக்கோம், கொஞ்சம் வந்து தென்னை மரம் வச்சிருக்கோங்க. அதை தவிர வந்து கொஞ்சம் இடத்துல வந்து அப்பப்போ வந்து இந்த காய்கள் கம்பு சோளம் இந்த மாதிரியான வச்சிருக்கோங்க. அது மாடு கால்நடைகள் வச்சிருக்கோம். அதுல ஆடுகள் வந்து ஒரு 30 ஆடுகள் வச்சிருக்கோம். மாடு வந்து ஒரு 3 மாடு வச்சிருக்கோங்க. இந்த மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதோட சேர்ந்து விவசாயத்தையும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம்.
0: சரிங்க, இந்த மகிழ்ச்சியான தகவலை எங்களுக்காக தந்திருக்கீங்க. எல்லா ஜீவராசிகளும் உங்க வீட்டுல இல்லத்துல இருக்கு, பார்ப்பதற்கே அந்த தோட்டம் அழகாக தோன்றும். நேயர் விருப்பத்துல என்ன பாட்டு உங்க விருப்பத்துக்காக கேட்கலாம்?
1: இந்த பண்பலைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து ஒரு கனவு மாதிரி தாங்க இருக்கு. கிரீடம் படத்துல இருந்து கனவெல்லாம் படித்ததே அந்த பாட்டுல கொடுத்துருங்க.
0: உங்களுக்காக அந்த பாட்டு இப்ப கேட்கலாம்.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்றைய விருப்ப காணங்கள் நிகழ்ச்சியில நேயர் விருப்பத்துல நம்மோடு பேசிட்டு இருக்காரு திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன். நீங்க தினமும் காலையில எத்தனை மணிக்கு எழுந்து உங்களுடைய பணியை செய்ய ஆரம்ப?
1: காலையில எப்பவும் போனீங்க 6 மணிக்கு எழுந்திரிச்சிருவோங்க. 6 மணில இருந்து எங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருவோங்க. காலையில இருந்து தோட்டத்துல ஏதாவது வேலை இருக்குன்னா பாப்போம். பார்த்துட்டு அப்புறம் கால்நடைகள் வந்து அப்புறம் பார்க்க வேண்டியதான் வேலையா இருக்குங்க. இதுதாங்க எங்களுக்கு டெய்லி வேலை.
0: காலையில கால்நடைகளை பராமரிப்பது ஒரு பெரிய வேலையா இருக்குது. அது மட்டும் இல்ல, அடுத்து தோட்டத்து பணிகள்லாம் இருக்கு.
1: ஆமா, அது ரெண்டையுமே எல்லாமே சேர்த்து அதை தான் பாத்துக்கிட்டு இருக்கோங்க.
0: உங்களுக்கு உதவியா இருக்கிறவங்க?
1: அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து அந்த வேலையை தாங்க பாத்துட்டு இருக்கோம்.
0: சரி, ரொம்ப சந்தோஷமான இந்த தருணத்துல நம்ம நிகழ்ச்சியில நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்போ

0: பாடல் கேட்கலாம்னா என்ன பாட்டுங்க கேட்கலாம்?
1: அதாவது வந்து வாழ்க்கையிலங்கிறது வந்து எல்லா பேருமே போராடித்தான் வாழணும் அப்படின்றது இருக்குங்க. யாருமே வந்து ஈஸியா வாழ்க்கை கிடைச்சிடாதுங்க. அந்த மாதிரி வந்து ஆட்டோகிராஃப் எடுத்துல வந்து ஒவ்வொரு பூக்களுமே இது ஒரு மோட்டிவ் சாங்கா இருக்குங்க. இது அனைவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்குங்க. அந்த பாடலை கேட்டுருவோம்.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் நேயர் விருப்பத்துல நாம் தருகிறோம், தொடர்ந்து கேளுங்க.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் நேயர் விருப்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் ஐயா நம்மோடு இணைந்திருந்தார். இதனுடைய தொடர்ச்சி நாளை காலை 10:02 நமது பண்பலை அலைவரிசையில் கேட்கலாம். நன்றி நேயர்களே. முறைதான்.

நேரம் 10:30. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க இருப்பது ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் 1990 திரைக்கு வந்த மணிரத்னம் இயக்கத்தில் இளையராஜா இசையமைப்பில் உருவான அஞ்சலி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கவிருக்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இதோ காற்றலைகளில்.

நேரம் 10:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு பட பாடல்கள். இன்றைய தினத்தில் அஞ்சலி படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்ததாக ஒரு பாடல்

நேரம் 10:41. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைய ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் அஞ்சலி திரைப்படத்தில் இந்த பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல்

நேரம் 10:51. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல் அஞ்சலி படத்திலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இதோ காட்டலைகளில்

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒரு பட பாடல்கள். அஞ்சலி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் சூர்யா. நேரம் 10:59, தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் இளையோருக்கு இன்றளவும் உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை முதலில் பேட் செய்து வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை. நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கத்தோடு நிகழ்ச்சியில் இணைகின்றேன். நான் பிரகாஷ்ராஜ் மற்றும்
1: ஸ்ரீநாத்.
0: இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு எழுமின் விழிமின். அதுதான் வந்து இன்றைக்கான தலைப்பு. அதாவது உபநிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு ஸ்லோகன், உத்திஷ்டத ஜாக்கிரத பிராபிய

0: வரான் நிபோததை என்ற வரிகளை அடிப்படையாக கொண்டு தான் சுவாமி விவேகானந்தர் முழங்கிய மகாமந்திரம் எழுமின் விழிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின். அதை வந்து ஃபுல் வரிகள் இதான் இந்த வரி. ஆனால் இதையொற்றி தலைவு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அது என்ன எழிமின் விழிமின், அதை பற்றி ஒரு விஷயம். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு நாள், என்ன நாள்
1: ஸ்ரீநாத்? விவேகானந்தரோட இன்றைக்கி நினைவு தினம். அதை தான் இன்றைக்கி எல்லோரும் அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவரோட நினைவு தினத்தில் இன்றைக்கி நம்ம எழுமீன் விழிமீன் அதை பற்றி தான் பேச போகிறோம். மொதல் எழுமீன்னா என்ன, விழிமீன்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நேயர்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு முறை சொல்கிறீங்களா?
0: எஸ், அறியாமை தூக்கத்திலிருந்து விழிப்பது தான் விழிமீன் அப்படின்னு சொல்லப்படுது. சுவாமிஜி மனிதர்களை தங்களை பலவீனர்கள் என்று நினைப்பது தான் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி கருதியிருக்கார். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெய்வீகத்தன்மை பொருந்திய அமர ஆத்மாக்கள் அப்படின்றத உணரணும் அப்படின்னு அவர் நினச்சார். சோம்பல், பயம், என்னால் இது முடியாது அப்படின்ற எதிர்மறை எண்ணங்கள், இது எல்லாமே இதிலிருந்து விழித்து எழுது தான் விழிமீன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு.
1: அதே போல் அதே மாதிரி
0: தன்னம்பிக்கையோடு செயல்படுறது தான் எழுமீன்.
1: ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த வரியாக குறிக்கோளை அடையும் வரை உழைமீன் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குறிக்கோளை எல்லாருமே வச்சு ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வர தடைகள், ஒரு எப்படா நம்ம இந்த குறிக்கோளை ரீச் ஆகும் அப்படின்னு ஒரு மனக்கசப்பு, இதெல்லாம் வரப்போ தான் அந்த குறிக்கோளையே நம்ம சரி நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு இதை வரும். அதுக்காண்டி தான் அவர் சொல்லியிருக்காரு, இது நில்லாது உழைமீன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது எப்போ வரும்னு எதிர்பார்க்காம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக குறிக்கோளை அடைஞ்சிடலாம் தான் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் நேயர்களை இன்றைக்கி நம்ம என்னென்னா, நீங்கள் ஒரு குறிக்கோள் கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருப்போம். எனக்கெல்லாம் ஒன்றும் குறிக்கோள் இல்லைங்க அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா சின்ன சின்ன விஷயமும் நம்மளுக்கு குறிக்கோள் தான். எக்ஸாம்பிளாக சொன்னால், இன்றைக்கி நான் இத்தனை மணிக்குள்ளே வேலையை முடிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன குறிக்கோள் வச்சுருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன குறிக்கோளும் உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கு எதெல்லாம் தடையாக உங்களுக்கு நார்மலாக அமையும், அதை எப்படி நீங்கள் பூஸ்டப் பண்ணி எந்திரிச்சு வரீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்களை எங்களுக்கு சொல்லலாம்.
0: அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இனி அவ்வளோதான்டா அப்படின்னு நீங்கள் நினச்சப்ப உங்களை எழுந்து நின்று உங்களால் முடியும் அப்படின்னு தட்டி எழுப்பின அந்த விஷயம் எந்த விஷயம்,
1: அதை நீங்கள் போகிறீங்க எங்கள் கூட பகிர்ந்து கொள்ள அழைக்கலாம். மதுரையின் முனைநிப்பான 0452 தொடர்ந்து 25 30 170 மற்றும் 25 30 171 நேயர்கள் அழைக்கலாம். தொடர்ந்து விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: எஸ், ராஜாக்கள் வரப்போகிற நேரம் இது. நேர்கள் வரலாம், உங்களுடைய கருத்துக்களை அள்ளி தெளிக்கலாம். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நம்ம நேர்கள் கூட பேச போகிறோம். அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து வராங்கன்னு பார்க்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். ஏனி மாவட்டம் பெரியோளம், டாக்டர் எம்ஏ இளவங்கிட்டீங்களா?
0: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
2: விவேகானந்தோட நட்பணி மன்ற இணைச்செயலாளர் தான் விவேகானந்தர் மன்றத்தில் தான் படிச்சேன்.
0: ஓகே ஓகே, மகிழ்ச்சி. சொல்லுங்க.
2: மொழி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. விழுமன் பார்த்தீங்கன்னா நான் படித்து முடிச்சு 1986 ஒரு சொந்தமாக கிளினிக் வைக்கணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க. அதுக்கு தடையாக இருந்தது பணம். இங்க குடும்பத்தில் ஒத்துழைப்பில் உறவினர்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா இரண்டு

0: வட்டி இங்க அப்பயே ஒரு நண்பர் கொடுத்து வந்தாங்க, அவர் பேர் ஜெயராம் என்னமோ இருக்காரு. அவரு இப்ப 41st நான் கால் வச்சுட்டு இருக்கீங்க. அந்த பணம் கொடுத்து வைக்க போதே இன்னைக்கு 41st இருக்கு. அந்த முயற்சியின் காரணமா அந்த 41st விழா நவம்பர் மாசம் நான் கொண்டாட போறீங்க.
1: சோ வெற்றிகரமா நீங்க குறிக்கோளை அடைஞ்சு நல்லபடியா செயல்பட்டு இருக்கீங்க.
0: ஆமாங்க, அந்த பணம் கிடைக்கலன்னு சொல்லி நான் அந்த விட்டுருந்தேன்னா இன்னைக்கு 41st நான் கால் வைக்க முடியாதுங்க. அதே மாதிரி என்னுடைய குறிக்கோள் அந்த தன்னம்பிக்கை, நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு வட்டிக்கு வாங்கின அந்த தன்னம்பிக்கை தாங்க எனக்கு இன்னும் அந்த பலமா.
1: அதாவது ரொம்ப ஒரு பணம் வந்து ஒரு தடையா வந்தாலும் நீங்க ஒரு நண்பர் உதவி பண்ணாருன்னு சொன்னீங்க, ரொம்ப அருமை. குறிக்கோளை வெற்றி பெற்று இப்ப இருக்கிறப்ப குறிக்கோளை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெருமிதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு?
0: ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு கொடுத்து உதவாதவங்களாம் இன்னைக்கு மாமா மச்சான் அண்ணன் தம்பி தாத்தன்னு உறவு கொண்டாட பாக்குறப்ப மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் வெளியே காட்டி காமிச்சுட்டு போயிட்டு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அருமையா சொன்னீங்க,
2: ரொம்ப அருமையான வரிகள் ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து அடுத்த நேயரை சந்திக்கலாம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எழுமின் விழிமின், அதாவது இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு எழுமின் விழிமின். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இனி எவ்வளோதான் அப்படின்னு நீ நினச்சப்ப உங்களை எழுந்து நின்று உங்களால் முடியும் அப்படின்னு தட்டி எழுப்பின அந்த விஷயம் எந்த விஷயம்? அதான் வந்து இன்றைக்கான கேள்வி. தொடர்ந்து அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம். சொல்வது யார்
3: இங்கிருந்தமா?
1: என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சு, அதை தாண்டி எப்படி வந்தீங்க?
3: விவேகானந்தருடைய சொற்பொழிவு வந்து கேட்ட அனுபவம் இருக்குது. அதாவது இணையதளத்தின் வாயிலாக கேட்ட அனுபவம் இருக்குதுப்பா. அந்த வார்த்தை வந்து எனக்கு ஒழுங்கிட்டே இருக்குப்பா. எழுமின் விழுமின் குறிக்கோளை அடையும் வரை ஓயாமல் இருக்குன்னு சொன்னாங்களே, அது உத்வேகம் எனக்கு கொடுக்கும்பா. எனக்கு 67 ஆச்சுப்பா. இப்ப கால் கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டேன்பா. இருந்தாலும் கூட அந்த சங்கடத்திலிருந்து விடுபட்டு, அதாவது எப்பொழுதும் நான் சுறுசுறுப்போடுதான் இயங்குவேன் அப்படிங்கிற மனப்பான்மை இருப்பதனால என்னால முடியும் என்ற தன்னம்பிக்கை எனக்கு கொடுத்துச்சுப்பா. அந்த வரிகள் எதிர்மறை எண்ணத்திலிருந்து பயந்து இன்று உங்களோடு உரையாடி கொண்டிருக்கேனப்பா. எப்பொழுதும் என்னுடைய மனதில் வந்து நேர்மறை எண்ணங்கப்பா ஒழித்துக் கொண்டு இருக்கிறது. எந்த சவாலையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு இறைவன் அளிச்சிருக்காப்பா.
1: அருமா, அதாவது 67 உங்கள் பேச்சிலேயே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியாகவும் முயற்சி கொண்டவர் இருக்கீங்கன்னு.
2: அதாவது ஸ்ரீநாத், அதாவது சுவாமி விவேகானந்தருடைய சீடர்கள்லாம் யார் எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்துருக்கோமா இல்லையான்னு தெரியல. சில நேர்கள் பேசுறப்ப உணர முடியுது.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அதாவது அவங்க குறிக்கோளை மட்டும் இல்ல, அவங்க லைஃப்ல ஏற்பட்ட ஒரு தடையுமே தாண்டி செல்றதுக்கும் அவருடைய வார்த்தையை ரொம்ப பயன்படுது, அது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமை தான். ஸோ குறிக்கோள் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எந்த தடை வந்தாலும் அதை தாண்டி போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்கிறாங்க. தொடர்ந்து நம்ம கூடிய இணைய காத்திருக்கும் நேரியான கேட்கலாம். வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் படிப்பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் ஐயா.
1: வணக்கம்மா.
4: வணக்கம் ஐயா. எனக்கு நான் விழும் பொழுதெல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் தரக்கூடிய அந்த நம்பிக்கை வார்த்தை அப்படிங்கிறது தான் என்னை எழ வைத்தது அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு குறிக்கோள்ல அடையணும் அப்படிங்கறதுக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய விடாமுயற்சி, என்னுடைய தன்னம்பிக்கை. அதையும் தாண்டி என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய அந்த வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எனக்கு குறிக்கோளாக இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய வேலூர் மாவட்டத்துல சொந்தமா ஒரு வீடு அப்படிங்கிறது இருக்கு. அது மேல் தளத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்காகவும் இருந்தது. அந்த இலக்கு எளிதில அடைய முடியல, பல இடர்பாடுகள் வந்தது. எனக்கு கையில காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஷார்டேஜ் ஆச்சு. நான் பிளான் பண்ணின மாதிரியான அந்த காசு அப்படிங்கிறது ஒண்ணு, ஆனா எஸ்டிமேட் பண்ணின அமௌண்ட்டை விட தாண்டி போகும் பொழுது எனக்கு ரொம்ப சோர்வாக இருந்தது. அப்ப எனக்கு ரொம்பவே பயன்பட்டது அப்படின்னா என்னுடைய பெற்றோர்களினுடைய அந்த ஊக்கம். அதே போல எனக்கு இந்த வீடை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது கட்டி முடிக்கணும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படின்ட்டுன்னு என்னுடைய விடாமுயற்சி தான். அந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஊக்குவிச்சு எனக்கு விழுந்த என்ன என்னுடைய பெற்றோர்களினுடைய அந்த ஒரு வார்த்தை தான் தன்னம்பிக்கையோட அந்த வீடு அப்படிங்கறத எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்ட வச்சுது. அதை நினைச்சு நான் ரொம்பவே பெருமையும் அடைகிறேன் இந்த தருணத்துல.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமமா, ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது இந்த வெற்றி அடையக்கூடிய குறிக்கோளோ எதா இருந்தாலும் அதை அடையிறதுக்குரிய ஒரு சுவாரஸ்யம் எப்பன்னு பாத்தீங்கன்னா, தடை தான். அந்த தடையில நம்ம அனுபவிச்ச வழி அப்புறம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சுகம்னு சொல்லலாம். அந்த வழி வந்தாதான் வெற்றியவே நம்ம ஒரு உணரக்கூடிய ஒரு மூமெண்டே கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ தடை வருதுன்னு யாருமே கவலைப்படாதீங்க. தடையை மீறி எப்படா நம்ம அந்த குறிக்கோளை அடையணுங்கிறத இந்த இப்போ நீங்கள் கேட்குற உதாரணங்கள்
2: அதான். அந்த வாழ்க்கையில் நமக்கு சோதனைகளும் கவலைகளும் வர்றப்ப மனசு

0: சோர்வு அடைகிறது இயல்பு தான். ஆனா அந்த சோர்வை உடைச்சு எறிகிறதுக்கு தான் இந்த மா மந்திரம் அப்படின்னே சொல்லலாம்.
1: எப்பயுமே இந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க, அதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சா ஓகே அப்ப நம்ம இதை ஜெயிக்க தாண்டா போறோம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை நினைச்சு நம்ம எப்படா தாண்டி வந்தோம் நான் அப்படி ஒரு யோசிப்போம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான தாட்டை வச்சுக்கோங்க.
0: இப்போ ஒரு பாசிட்டிவான சாங்கோட கேட்டு வந்துடலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மளிகையில் இன்றைய தலைப்பாக நாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எழுமீன் விழிமீன் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வச்சுருக்க குறிக்கோள் என்ன, அந்த குறிக்கோளை ஏற்கனவே அடைஞ்சிட்டாலும் என்ன தடைகளை தாண்டி நீங்கள் வந்தீங்க, அதுக்கான உத்வேகம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம கூட இணைய கத்திருக்கும் நேர சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரத்தை கேட்டு இணையலாம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேயரான்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டும் ஆலமட்டியிலிருந்து எஸ் ராமர்.
0: வணக்கம் ஐயா. இப்ப உங்களுக்கு என்ன குறிக்கோள் இருந்துச்சு, சின்னதா இருக்கா இல்ல பெருசா வச்சிருந்தீங்களா?
2: குறிக்கோள் அப்படின்னாலே சின்னது பெருசு அப்படின்றதுல, அதை அடையிற வழிமுறைகள் எப்படி, நம்மளுடைய உத்வேகம் எப்படி உன்னதமா இருக்கு, நம்ம அடைய போற ஒரு விஷயத்தை வந்து பிறருக்கு வந்து அதை கஷ்டத்தை கொடுத்துருமா, பிறரை கஷ்டப்படுத்தி அதை நம்ம ஜெயிச்சோம் அப்படின்றது இல்லாம நம்மளுடைய உத்வேகம் என்ன,
0: அதாவது முழுக்க முழுக்க உங்கள் முயற்சியிலே அதை அடைஞ்சிருக்கணும், யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்றீங்க.
2: நிச்சயமா அப்படித்தான் சார் இருக்காரா. அதுல வந்து பாருங்க, ஒரு வரி மட்டும் சொல்ல முதலே ஆசைப்பட்டேன், அதை இப்ப சொல்லிடுறேன் பிளீஸ் சார்.
3: சொல்லுங்க.
2: ஆணின் வண்ணமாய், பூவின் வாசமாய், எங்கள் நெஞ்சின் பாசமாய், என்றும் இனிய இனிய எஃப்எம் 103.3, அது மதுரை எஃப்எம் மட்டும்தான்.
0: அருமை அருமை அருமை. ராமேஸ்வரம் எஃப்எம் இருக்கு, அதுக்கு சேர்த்து சொன்னீங்கன்னா
2: அருமையா இருக்கும். புரியல சார்.
3: ராமேஸ்வரம் எஃப்எம் இருக்கு, அதுக்கும் நீங்க சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷம் தான்.
2: அண்டு இணையும் மதுரை எஃப்எம்க்கும் என்னுடைய இறைவனர்ல எல்லாமே சிறப்பா நல்லா போகணும் சார்.
3: மகிழ்ச்சி.
2: தனிமனித உழைப்பு உண்மை இருந்தாலே முன்னே

0: எப்பயுமே தன்னால வரும் சார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, தனி மனித உழைப்பு தான் எப்பயுமே குறிக்கோள.
2: அப்படி நீங்க உழைச்ச விஷயம் என்ன? தலைப்பை ஒட்டி அவர் கருத்துக்களை கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா
1: இருக்கும். நீங்கள் குறிக்கோளை சந்திக்க போறப்ப எதுவும் உங்களுக்கு தடைகள் வந்திருக்கும்ல, அந்த மாதிரி எது இருக்கா?
0: நிறைய தடைகள் வந்துச்சுங்க சார். அதை சொன்ன முழுவதும் சொல்லலாம் சார். ஏன் என்னைய போல நேயர்களுக்கு அது வந்திருக்கும், அதை சொன்ன முழுவதும் சொல்லலாம்.
2: ரொம்ப நன்றி.
1: இணைப்பில் வந்து நன்றி. அவர் நிறைய குறிக்கோள்களை அடைஞ்சிருக்காரு. சரி, நம்ம தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
2: வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் நீ இவ்வளோதாண்டா அப்படின்னு நினச்சப்ப உங்களை எழுந்து நின்று உங்களால் முடியும் அப்படின்னு தட்டி எழுப்புன அந்த விஷயம் இது. அதை பற்றி
1: தடையை உடைக்க உங்களுக்கு இருந்த கேடயம் என்ன? அதுதான் இப்போ இன்னைக்கு
2: எழுமின் விழுமின் நில்லாது உழைமின்
1: அந்த தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம்.
2: எஸ்,
1: தொடர்ந்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேர் யாரும் கேட்டலாம். வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: அனைவருக்கும் பண்பலைக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: வணக்கம் ஐயா. இன்னைக்கு தலைப்பு தெரியும்ல உங்களுக்கு?
3: ஆமா, உங்களை உறுதியாக உறுதுணையாக்கிய அதேதான்.
1: அதாவது நீங்க ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடுறப்ப தடை வந்தாலும் அதை உடைச்சு நீங்க போன விஷயம் என்ன? அப்படி
3: அப்படி தடை வந்தாலும் இதை நம்ம வந்து எதையும் வந்து கடந்து போயிடலாங்கிற ஒரு மன சக்தி தான்.
2: அப்படி நீங்க உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயம் என்ன, சம்பவங்கள், அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க.
3: ஆமா, என்னுடைய அனுபவங்கள் என்னடா, நம்ம வந்து வொர்க் பண்ற பாத்தீங்களா வேலை வந்து அது வந்து என்னடா பாக்குறது, உனக்கு என்ன இதுக்கு ஒர்க் கிடைக்க போகுது, நீ சும்மா அதெல்லாம் பார்க்க முடியாது. எது பார்த்தாலும் நீ எல்லாம் வீட்டுலதான் நீ வந்து காசு வாங்கிட்டு இந்த மாதிரி அவங்கள்ட்ட வாங்கிறது, நீ எல்லாம் தனியா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் இந்த விமர்சனம் எல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்க. அதையெல்லாம் வந்து நம்ம குறைப்படுத்தாம ஒருத்தவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு இல்லாம, நம்ம நாட்டுல வேலை ஒர்க் பண்றது வந்து அவங்க சொல்றதெல்லாம் கட்டல வாங்காம நாட்டுல கடுமையான உழைப்பு இந்த மாதிரி முயற்சி தான் சார். இந்த நம்ம ஒர்க் பண்றது வந்து எதையும் நம்மளால பார்க்க முடியும், ஒர்க் பண்ற முடியும் வேலைகள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிடெக்ஷன் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து நாங்க பாக்குறோம். அங்க வந்து பார்த்து இப்ப இந்த செலவுக்கு வந்து நானே இப்ப பாத்துக்கிறேன் சார். இந்த தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் நமக்கு வந்து நிச்சயம் போதும் வரும். அவங்க சொல்றவங்க எல்லாம் இப்ப வந்து ஆச்சரியமா பாப்பாங்க சார், பரவாயில்லையே அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்கா.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றியா.
2: ஏதாவது அவருடைய வேலையில அவர் கண்டு அந்த
1: கண்டிப்பா, அதாவது சுத்தி இருக்கவங்க உங்களால முடியாதுன்னு சொன்னாலும் அதையும் தாண்டி வந்து நான் இப்ப நிக்கிறேன், இப்ப என்னுடைய உழைப்புல இருக்கேன்னு சொல்லி ரொம்ப அருமையா சொன்னாரு. தொடர்ந்து அவருக்கு அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வருக. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. நான் ஜீவகன் பேசுறேன்.
2: ஜீவகன் ஐயா, தவிட்டு சந்தை. ஓகே ஐயா, சொல்லுங்க ஐயா, தலைப்பை ஒட்டிய கருத்துக்கள் சொல்லுங்க.
4: ஆனா வங்கியில வேலை கிடைச்சது, வங்கி சம்பந்தப்பட்ட சிஐடிங்கிற எக்ஸாம் எல்லாம் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டு அதுல ஒரு தேர்வு வச்சாயா, அகில இந்திய அளவுல எல்லா வங்கி ஊழியர்களுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோல்டு மெடல் நினைச்சயா. எங்க சேர்மன் அதை வாங்கினாரு, அதுதான் என் செஞ்சோட்டுக்காரன் நான் நினைச்சுக்குவையா. ஆனா நான் வங்கியில சேர்ந்தப்ப என் சீனியர்ஸ் எல்லாம் என்னடா வந்து பேங்குக்கு வேலை பாக்குறத விட்டுட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு, அந்த எனக்கு உந்து சக்தியாச்சு. அடிச்சு நொறுக்கி பெரிய அளவுல வெற்றி பெற்று செஞ்சோட்டுக்காரன தீர்த்த பெருமையை எனக்கு உண்டியா. நன்றியா. வணக்கம்.
1: நன்றி நன்றி. அதாவது அவரு தேர்வு எழுதி ஒரு இதை ரீச் ஆயிட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதோட சுத்தி இருக்கவங்க நீ எப்பா படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நான் படிச்சு முன்னேறி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அருமையா,
2: அதாவது வித்தியாசமான கருத்துக்கள், வித்தியாசமான அந்த சிந்தனைகள் வந்து நேர்கள் ரொம்ப அழமா சொல்லிட்டு இருக்கிறாங்க.
1: நம்ம என்ன நினைப்போம், ஓகே எனக்கு இந்த பிரச்சனை தான் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஒவ்வொரு விஷயமா, அதாவது பணம் மட்டும் இல்ல, சுத்தி இருக்கவங்க ஒரு டிமோட்டிவேஷன், இப்படி நிறைய தடைகள் சொல்லி அதையும் தாண்டிலாம் நான் வந்துதான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அருமையா கருத்துக்களை பகிர்ந்து.
2: அதுக்கு காரணம் அந்த குறிக்கோள்.
1: கண்டிப்பா, அதாவது குறிக்கோள் இல்லைன்னா இந்த தடையும் வந்திருக்காது, எப்பயும் போல வாழ்க்கை ஒரு ஓட்டமா ஓடிட்டு இருந்தது.
2: இதை பற்றி ஒரு இது பாக்குறப்ப சுவாமி விவேகானந்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு முறை வெளிநாட்டுல இருக்கிறப்ப ஒரு கதை படித்தேன். அந்த கதையில் என்ன பண்ணால், அந்த ஒரு முட்டை ஓடு இருக்கும், அதை வந்து ஷூட் பண்ணுவாங்க ஒருத்தங்களாம், அது சரியாக வந்து ஷூட் பண்ண முடியாது. ஆனால் சுவாமி விவேகானந்தர் கரெக்டாக அந்த ஷூட் பண்ணுவார். அதை எப்படி நீங்கள் உங்களால் மட்டும் இது வேகம் பாஸ்டாக பண்ண முடிஞ்சுன்னு சொல்லி கேட்குறப்ப சொன்னால், எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து துப்பாக்கி வச்சு ஃபஸ்ட் டைம் சுட்டுறேன். காரணம் அவர் சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, குறிக்கோள், நான் எதை நோக்கி சுட்டேனோ அது கரெக்டாக வந்து சுடப்பட்டது. காரணம் வந்து நான் அடைந்து நினைத்த அந்த குறிக்கோள் நான் கரெக்டாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக நேர்கள் கூட தன்னுடைய கருத்தை பதிஞ்சிட்டு வராங்க. எழுமின் விழுமின் அதான் வந்து இன்றைக்கான தலைப்பு. தொடர்ந்து அடுத்த நீர் சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
3: வாழ்க தமிழ். வேலுக 103.3 மற்றும் சேதுபதி சீமையிலிருந்து வரும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மந்திருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கும் தகவல் வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
2: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, சொல்லுங்க.

0: எலும்பின் விளிம்பின். இந்த வார்த்தையை நம்ம இன்னைக்கு பேசுறோம்னா விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனது காரணமே தாமதபுரம் சேதுபதி சீமையில் உள்ள ராஜாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அவருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப என்ன குறிக்க வேணும்னா, நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கார் வாங்கணும் நடிச்சுட்டே இருந்தேன். பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ஏத்துற பொண்ணு வந்து பெண்களை வளர்க்குறா, நான் வாங்கி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. சரி 1 லட்சம் ரூபாய் கட்டிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா ஒரு அத்தனை ஆட்டோவுக்கு கழுத்து போட்டிருக்கேன், அது வந்து ஓடி இது பண்ணி அதை கேன்சல் பண்ணி விட்டுச்சு. சரி என்னடா செய்வோம் வாங்குறோம்னு சொல்லிட்டோமே எல்லாத்துக்கிட்டையும், நம்ம கேவலமா இப்போ மன்னிச்சுட்டு அது இருக்கும்போது ஒரு டீச்சர் இருக்கு, நான் படிச்ச டீச்சர் இடையில பார்த்தாங்க. ஏன்னா வா கார் வாங்க என்ன பாச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஏன் டீச்சர் இப்படி இப்படி தள்ளுபடி ஆயிடுச்சு அப்படின்னு. சரி வாயா நான் 2 லட்சம் ரூபாய் தரேன் போட்டு வாங்கியாச்சுல்லி டீச்சர் எனக்கு வந்து, நான் படிச்ச ஸ்கூல் டீச்சர் வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க காசே கேட்கவே இல்லை. அந்த திருப்பி போட்டு ரெடிகேட்டர் போட்டு 7 லட்சம் ரூபாய் போட்டு காரை வாங்கிட்டேன். காரை வாங்கி ஒரே 10 வருஷமா நினைச்சு காரை வாங்கி எங்க அம்மா வச்சு முதல் முன்னாடி உட்கார வச்சு குலசாமி கோயில் கூட்டு போகணும்னு நினைச்சு அதே மாதிரி செஞ்சுட்டேன், அதே மாதிரி வாங்கிட்டேன். அதான் எந்த இதுலையும் ஒரு ஒரு நடக்கலைன்னா அது வந்து நம்ம புயலாளர்களை வச்சு நினைக்க கூடாது. அந்த குறிக்கிற மனசை நினைச்சுக்கிட்டு அதை எப்படியா அடங்கி தீரன் குறிக்கோட வாழ்ந்தோம்னா எந்த வாழ்க்கையில என்னைக்கு வெற்றியடையா அப்படின்றது என்னோட கருத்து.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னாரு. ஒரு லட்சியத்தை எடுத்துக்கோங்க, அதை உங்க வாழ்க்கையாக்குங்க, அதை எப்பயுமே சிந்திங்க, அதை கனவு காணுங்க, அப்ப அந்த லட்சியத்திலே நீங்க வாழ்வீங்க. அதாவது எதை ஒன்று நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடைகிறதுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது.
2: ஸோ அந்த பிரபஞ்சத்தில் உள்ள மக்களும் சொல்லலை. ஏன்னா இப்போ சொன்ன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய ஆசிரியர் உதவி பண்ணார், ஒருத்தர் சொன்னார், ஒரு நண்பர் உதவி பண்ணார்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம குறிக்கோளை அடைகிறதுக்கு இப்படி உதவி பண்ணுற மக்களும் இருக்காங்க. ஸோ ஒரு குறிக்கோளை அடையணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகளும் தானாக தேடி வரும். நீங்கள் ஆனால் அந்த குறிக்கோளை விடுற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு உதவி எந்த ரூபாயாத்தையும் வந்து சேர்ந்துடும். ஸோ குறிக்கோளை என்றைக்குமே அடையிறதுக்கு முன்னாடி ஒரு சோர்வு வந்து எப்படா நம்ம போய் அதை ரீச் ஆகும்னு சொல்லிட்டு என்றைக்குமே சோர்வு அடையாதீங்க. கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் மட்டுமே எப்பயுமே பாசிட்டிவாக யோசிங்க.
1: கண்டிப்பாக கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி நேரம் கண்ணாடி மலைக்கு நேரம் ரொம்பவே கம்மி, 6.5 மணி நேரம் மட்டும்தான். ஸோ ரொம்ப இன்றைக்கு மிக ஒரு உயரிய வீரத்துறவி அவருடைய மறைந்த தினம்.
2: இப்போ நம்ம ஒரு சில நேர்களை சந்தித்தாலும் ஒவ்வொருத்தருடையதும் வித்தியாசமாக இருந்துச்சு, ஒவ்வொரும் ஒவ்வொரு தடையை சந்திச்சு வித்தியாசமான அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க.
1: விழுவது தவறில்லை நேர்களே, விழுந்த இடத்திலேயே படுத்து கிடப்பது தான் தவறு. தடைகள் வரத்தான் செய்யும், அதை உடைத்து கொண்டு எழுமின் விழுமின். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். பிரகாஷ்ராஜ் மற்றும்
2: ஸ்ரீநாத்,
1: நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்டு ரசிக்கலாம் திரை இசை கானங்கள்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கிட்டு இருக்காங்க திரை இசை கானங்கள். அடுத்த திரை இசையா நாம கேட்க போற பாடல் நான் முத்துக்குமார் அவர்களோட வரிகள் அமைஞ்சிருக்கு. கே ஜி ரஞ்சித் அவர்கள் பாடியிருக்காங்க. டி இமான் அவர்களோட இசையில தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அந்த பாடல் வலிவன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த திரைக்கானம் இத்துடன் நிறைவடைகிறது.
1: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
2: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்றும் இனிமிடம் புதுமையாக நாம் அனைவரும் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரில் கேட்க காத்து கொண்டிருப்பது சிநேகிதி நிகழ்ச்சி. அன்பு தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். பகல் நேரமான இந்த 12:01 நாம் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பரபரப்பான இந்த நேரத்தில் உங்களோட சமையல், அப்புறம் வந்து உங்களோட வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு பாடல் கேட்கறதுக்காக ரெடியாக காத்துட்ருப்பீங்க. இது வந்து பெண்கள் மட்டும் பங்கு பெறும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுக்கான விருப்ப பாடலை கேட்கலாம். அந்த பாடல் கொஞ்சம் நல்ல பாடலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் கேட்குறவங்களுக்கும். பாடல் கேட்க அழைக்கலாம். 0452253070 அறிமுக நேயர்களும், 0452253071 அனைத்து நேயர்களும் வரலாம். வாங்க தொழிலே, இன்னைக்கு பேச காத்திருக்கும் முதல் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
2: கருணா படத்துல மலரே மௌனமா

0: குற்றால பிறகு மனதில் நின்றதை படித்து குறித்ததை சொல்றேன் சார், வேகமா சொல்லிடுறேன் சார்.
1: சரி சொல்லுங்க கேப்போம்.
0: வானரங்கள் கனி தோடித்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தி கணிக்கழுத்து வான் கவிகள் செஞ்சும் காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைத்த கமனசித்தர் வந்து வந்து காய சித்தி விளைத்த பேணருவி திரையெழும் வானில் வழி ஒழுகும் செங்கதிரோ பறிக்காலும் தேக்காலும் ஒழுகும் கூணலம் சிறை முடித்த வேணி அலங்கார
1: ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. பாடலும் அருமையா பாடிட்டாங்க, அதுக்கடுத்து குற்றால குறவஞ்சியும் அருமையா பாடிட்டாங்க. சரி, அவங்க கேட்ட பாடல் நமது பண்பலையில் இதோ.

0: என்ன ஒரு அருமையான பாடலுங்க. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் 0452 25 30 170. இதில் அறிமுக நேயர்கள் 0452 25 30 171 அனைத்து நேயர்களும் வரலாம். அடுத்து நம்மோட பேச காத்திருக்கும் சகோதரி யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
1: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடும் இணைப்புக்கு நன்றிகளோடும் நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: வணக்கம்மா, என்ன பாடல்மா கேட்கலாம்?
1: பொன்மானே பொன்மானே பாடலின் வரி, படம் அன்பு கட்டளை.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் கேட்கலாமா? ஒரு சிறு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள்.

0: வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அருமையான பாடல்களை நம்ம சகோதரிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மளோட பேச காத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்னம்மா
1: பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
2: கல்யாணியின் கணவன் படத்துல
1: என்ன பாட்டு? உங்களுக்கான பாடல் வருகிறது. நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.

0: 3.3
1: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: நேரம் 12:20.
5: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நாம் அனைவரும் இசையால் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்நேகிதே நிகழ்ச்சி நேரம் 12:22. நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த தோழி யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி 103.3 உங்களோட பேச காத்திருப்பது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
1: விஜய் கமல படத்துல இருந்து சார். நீ காணாத கண்ணும் கண்ணல்ல, காணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. போதும் சார்,
0: கண்டிப்பா போட்டுடலாமா. இதய கமலத்துல இருந்து அவங்களே பாடி முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க கேட்ட பாடல் அவங்களுக்காகவும் நமக்காகவும் வருகிறது. நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: நேயர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வர நேர்கள் எல்லாருமே வசந்த காலங்களில் வர மாதிரி பாடலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வர நேர் எப்படிப்பட்ட பாடல் கேட்க போறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
1: இனிமையான நண்பர்கள் வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? என்ன பாடல்மா கேக்கலாம்? ஒரு வார்த்தை பேச, இப்ப வீட்டுல இருக்கவங்கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு ஒரு வருஷம் ஆக்கிருவீங்க போலக்கே. உங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல இது ஒரு வார்த்தை.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. நேரம் 12:33 ஆயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த சகோதரி யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: சொல்லுங்கம்மா,
2: என்ன பாடல் கொடுக்கலாம்? மறந்துட்டாங்கன்னு நாங்க கடைசி நேரத்தில் ஞாபகப்படுத்தி அவங்க சொன்ன பாடல் இது நமது பண்பலையில்.

0: ஒன்னு
1: நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
0: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
0: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
0: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

செய்தி நிகழ்ச்சி இனிது நிறைவு பெறுகிறது. நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பங்கேற்ற பங்கு

0: முயற்சித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பரசன். தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பேரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜோத்பூரில் இன்று திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊடகப் பிரிவு அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். சமூக வலைதளங்களில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு ஊடகப் பிரிவு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய எண்ணெய் கழகத்துடன் இணைந்து வாகன ஆராய்ச்சி சங்கம் மேற்கொண்ட சோதனைகளில் எதிர்மறையான எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 40,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 சக்கர வாகனங்களிலும் 20,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 சக்கர வாகனங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் 23 பேரை தீவிரவாதிகள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சேலம் ரயில் நிலையத்தில் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் இதற்கான அறிவுறுத்தலை அவர் வழங்கினார். மேட்டுப்பாளையம் நாமக்கல் ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சத்தீஸ்கரில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இது தொடர்பான பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தீ விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முக்கிய அரசு அலுவலக வளாகங்களில் தீயணைப்புத்துறை பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. போபால் அருகே முறையான தீ பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றாத 2 பயிற்சி நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் திட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் மேம்பாட்டில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று தொடங்கியது. டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் திரு சையத் அதா ஹஸ்னேன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா இதில் பங்கேற்றுள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு குறித்த நேரத்தில் உதவிகள் வழங்கிய இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அந்நாட்டில் இந்திய ராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையை பார்வையிட்ட வெனிசுவேலா அமைச்சர் திரு வியான் கில் குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வெனிசுவேலா மக்கள் நன்றி கடன்பட்டிருப்பதாக கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாள்தோறும் 400க்கும் மேற்பட்டோர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு வியான் கில் தெரிவித்தார். உலக பாரா வில்வித்தைப் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும் 72 கிலோ எடைப்பிரிவில் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 8-11, 2-11, 12-10, 11-9, 11-7 என்ற செட்கணக்கில் எகிப்தின் ஃபரிடா வேலிடை வென்றார். ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை சற்று முன் வரை 37 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன் எடுத்துள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50. நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த்.

நாம் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல் சிநேகிதே நிகழ்ச்சி. தொடரும் பாடல் பகவதி திரைப்படத்திலிருந்து.

நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க இருப்பது வசந்த கானங்கள். இன்றைய வசந்த கானம் நிகழ்ச்சியில் மென்மையான புன்னகை, இயல்பான நடிப்பு, மனதை வருடும் காதல் கதாபாத்திரங்கள் மூலம் தமிழ் திரையுலகில் தனியிடம் பிடித்தவர் ஜெமினி கணேசன். இன்றைக்கு ஜெமினி கணேசன் அவருடைய பாடல்கள் தான் இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த கானங்கள். இன்றைய வசந்த கானத்தில் ஜெமினி கணேசன் அவர்களுடைய பாடல்கள் தான் கேட்டுக்கிருக்கோம். அதே வரிசையில் அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது இதோ காட்டலி.

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 1:14. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த கானங்கள். ஸோ இன்றைக்கு ஜெமினி கணேசன் அவர்களுடைய பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது இது ஒரு பாடல்.

0: என்ன ரம்யா, செடியும் கையுமா எங்க கிளம்பிட்ட?
1: நான் சொல்றேன் சுரேஷ், வா என் கூட.
0: என்ன ரம்யா, இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, உன்ன மாதிரியே இங்க எல்லாரும் செடியும் கையுமா நிக்கிறாங்களே,
1: உனக்கு விஷயமே தெரியாதா?
0: அட, என்ன விஷயம் ரம்யா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: ஜூலை 1 முதல் 7 வரை வன மகோத்சவ வரம், அதாவது மரம் நடும் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நானும் செடி நட வந்திருக்கேன்.
0: ஒரு செடி நடுறதுனால என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது ரம்யா?
1: இந்த செடியை நடுறதுனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்னால முடிஞ்சதை செய்யறேன். நாளைய தலைமுறையும் என்னோட பேரை சொல்லும்ல.
0: ஓ அப்படியா, உன் பேரை சொன்னா மட்டும் போதுமா? எனக்கும் ஒரு செடி கொடு, நானும் இப்பவே உன்னோட சேர்ந்து ஒரு செடியை நடுறேன். என்னோட பேரையும் நாளைய தலைமுறை சொல்லட்டும்.
1: குட் சுரேஷ், இதுதான் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நட்டாலே போதும், நம்ம ஊரும் நாடும் பசுமையா மாறிடும்.
0: இந்த வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நடுங்கள்,
1: பசுமையான பூமியை நாளைய தலைமுறைக்கு பரிசாக கொடுங்கள்.

நேரம் 1:18. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த கானங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கவிருக்கிறோம் இதோ காற்றலைகளில்.

நேரம் 1:23. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த கானங்கள். இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் ஜெமினி கணேசன் அவர்களுடைய பாடல் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது இதோ காற்றலைகளில்.

நேரம் 1:27. நேயர்கள் இணைந்திருப்பது இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் வசந்த கானங்கள். இன்றைய வசந்த கானத்தில் ஜெமினி கணேசன் அவர்களின் மறக்க முடியாத மெலோடிகளோடு வசந்த கானம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது ஒரு பாடல்.

நேரம் 1:31, இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசத கானங்கள். இன்றைய வசத கானத்தில் ஜெமினி கணேசன் அவர்களின் மறக்க முடியாத மெலடிகளோடு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒரு பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 5:30 ஆலய தரிசனம்.
0: மதுரை அழகர் கோவில் அருள் தரு பழமுதிர்ச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 5:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

நேரம் 1:36. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெமினி கணேசன் அவர்களின் மறக்க முடியாத மெலடிகளோடு வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. ஸோ நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இதோ காற்றலைகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை மணி 5:30 ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை அழகர் கோவில் அருள் தரு பழமுதிர்ச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள் பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். என்னது

0: ஒரு மாதிரியா இருக்கீங்க
1: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 1:41. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த கானங்கள். வசந்த கானத்தில் ஜெமினி கணேசன் அவர்களுடைய பாடல்கள் தான் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒழிக்கவிருக்கிறது ஒரு பாடல், நான் உங்கள் சூர்யா.

வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைவாக முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவினாசி திட்ட இரண்டாம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி

என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், விவசாயிகள் மகளிர் தொழில் முனைவோரின் ஆளுமையை மேம்படுத்தி ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான வலுவான சமூகத்தை உருவாக்குவதில் கூட்டுறவு அமைப்புகளின் பங்கு அளப்பரியது என்றார். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்ட செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் நாட்டின் கூட்டுறவுத்துறை புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பெருமிதம் வெளியிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமான நிலையத்தில் 480 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முனைய கட்டிடத்தை இன்று திறந்து வைத்தார். இந்த விரிவாக்கத்தின் மூலம் ஆண்டொன்றுக்கு 20 லட்சம் விமான பயணிகள் மேம்பட்ட சேவைகளை பெறுவர். தொடர்ந்து 1,06,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்வில் பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 54,000 இளையோருக்கு பணி நியமன ஆணைகளையும் பிரதமர் வழங்கினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பிலான செமி கண்டக்டர் ஆலையை பிரதமர் இன்று திறந்து வைக்கிறார். இதனிடையே பிரதமர் நாளை மறுநாள் 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு புறப்படுகிறார். இந்திய கலாச்சாரம், ஆன்மீகம், இறையாண்மைக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்க சுவாமி விவேகானந்தரின் சேவை அளப்பரியது என்று பிரதமர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் 124வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்ட செய்தியில், வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட அவரது மேம்பட்ட சிந்தனைகள் புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இன்று இப்பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் பணிகளின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய அம்ருத் பாரத் திட்ட ரயில் நிலையங்களை விரைவில் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். வெங்காயத்திற்கான கொள்முதல் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இதன்படி குவிண்டால் 1,875 ரூபாயாக இருந்த கொள்முதல் விலை 2,125 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட கொள்முதல் விலை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய நுகர்வோர் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்ட 2ம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், மாநிலத்தில் பட்டா மாறுதலை எளிமையாக்கும் புதிய செயலி நடைமுறைக்கு வரும்போது மக்களின் போக்குவரத்து சிரமங்கள் குறையும் என்றார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்கும் அரசின் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் நத்தம், புறம்போக்கு மற்றும் இதர இடங்களில் குடியிருப்பவர்கள் பற்றிய ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையம், பாரியூர், கொண்டத்து காளியம்மன் திருக்கோவில் உட்பட நலிவடைந்த 100 திருக்கோவில்களுக்கு பூஜை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை அமைச்சர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். காட்பாடியில், வேலூர் கோட்டையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன காட்சி அமைப்புகளுடன் விரிவுபடுத்தப்பட்ட அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அமைச்சர், பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றார். வேலூர் மாவட்டத்தில் முடிவு பெறாமல் உள்ள சாலை பணிகளை விரைந்து முடிக்கும் வகையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்றார். இதனிடையே விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி உயர்வு மற்றும் முறையான நூல் வழங்கிட வலியுறுத்தி கைத்தறி நெசவாளர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தமிழ்நாட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்களை விவசாயிகளுக்கு வழங்காத துறை அலுவலர்

0: அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படவில்லை என்று புகார்கள் வந்துள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றார். விவசாயிகளின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்.
1: மக்கள் வந்து அலைய விடாம அவங்களுக்கு எல்லா சேவையும் அரசாங்க சேவை எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும். அந்த நோக்கத்துல முதற்கட்டமாக 44 குடும்பங்களுக்கு 20 லட்சம் மதிப்பீட்டில் வந்து அவங்களுக்கு பட்டா நிலம் வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகள் வந்து விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் வந்து எந்த விதத்துல வந்து பயனடைவாங்களோ அந்த பயனடைகிற மாரி இந்த பட்ஜெட் கூட்டத்துல இருக்கும்.
0: இந்து சமய அறநிலையத்துறையின் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கோவில்களில் செயல்படுத்தப்படும் திருப்பணிகள், பக்தர்களின் அடிப்படை வசதிகள், நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 60,000-க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. கடந்த 21ஆம் தேதி நேரிட்ட வாயு கசிவு விபத்தில் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் ஆலையின் சேமிப்பு கிடங்கிலிருந்து 2,000 லிட்டர் அமோனியாவை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பான முறையில் அமோனியா வாயுவை அகற்றும் நடவடிக்கையை இன்றும் நாளையும் மேற்கொள்ளப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 500 மீட்டர் சுற்றளவு பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 300 மீட்டர் சுற்றளவில் அமைந்துள்ள பிற தனியார் தொழிற்சாலைகள், கடைகள், பள்ளிகள் மற்றும் இதர குடியிருப்புகளில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இன்றும் நாளையும் தடை செய்யப்பட்ட பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வாகனங்கள் வேறு மாற்றுப்பாதையில் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: நெல்லை 5வது பெட்டாலியனிலிருந்து 44 தேசிய மாணவர் படை மாணாக்கர் இந்திய ராணுவத்தில் பணிபுரிய தேர்வாகியுள்ள நிலையில் இந்த சாதனையை பாராட்டி 5வது பெட்டாலியன் தலைமை கமாண்டிங் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகேஷுக்கு உலக சாதனை விருது இன்று வழங்கப்பட்டுள்ளது. ராணுவ பணிக்கு தேர்வாகியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தேசிய மாணவர் படை மாணவர்கள் தெரிவிக்கையில்,
3: நாங்கள் ஃபைட் தான் தமிழ்நாடு பெட்டாலியன் NCCயிலிருந்து தேசிய மாணவர் படையில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் இந்தியன் ஆர்மியில் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து எங்களை வந்து ட்ரைனிங் பண்ணி ஒவ்வொரு டைம் எங்களை மோட்டிவேஷன் பண்ண அனைத்து NCC பெட்டாலியன், தமிழ்நாடு ஃபைட் பெட்டாலியன் சாருக்கும் ஆஃபீஸருக்கும் நன்றி இருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
4: என் பேர் அக்னிவீர் ஸ்ரீ சுப்ராஜ். நான் வந்து 2023 NCCயில் சேர்ந்தேன் ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியனில். இன்னைக்கு அக்னிவீரா அவங்க முன்னாடி நிற்க வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியன் தான் காரணம். இந்தியாவிலேயே 777 யூனிட்ல நம்ம ஃபைட் தமிழ்நாடு பெட்டாலியனில் மட்டும்தான் ஒரே செலெக்ஷனில் ஒரே அக்னிவீர் என்ட்ரியில 44 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. இது பெரிய சாதனை.
0: விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைப்பாற்றில் முட்செடிகளை அகற்றி மரங்களை நடும் நிகழ்வை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து வகை பள்ளிகளிலும் பள்ளி வேலை நேரத்தில் பொது அரசியல் மற்ற கூட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க அனுமதிக்க கூடாது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா உத்தரவு பிறப்பித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கரீஃப் பயிர் காப்பீடு செய்வது தொடர்பான கண்காணிப்பு குழு கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உயர்கல்வி மாணாக்கர் சேர்க்கைக்கான சிறப்பு குறைதீர் முகாம் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கேட்டுக்கொண்டார். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று கொலம்பியா கானாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்ட கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்ட ரயில் நிலையங்களின் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் L.முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அத்திக்கடவு அவினாசி திட்ட 2ஆம் கட்ட பணிகள் உரிய ஆய்விற்கு பின்னர் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் 1:55.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இனி கேட்கலாம் கவிதையும் கானமுமாய் கவிதையரங்கம். தனிமை நிறைந்த அறையும் சற்று நேர அழுகையும் ஆழ்ந்த உறக்கமும் போதும் அவன் தன் இயல்பு நிலைக்கு திரும்ப.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் கவிதை அரங்கம். கேட்கப்படும் பல கேள்விகள் பதில்களுக்காக அல்ல, கேட்டுவிட்டேன் என்ற சிறு நிம்மதிக்காக மட்டுமே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் கவிதை அரங்கம். நேரம் கிடைக்கும்போது பேசுவதற்கும் அவளிடம் நேரம் ஒதுக்கி பேசுவதற்கும் இடையேதான் அவனின் காதலின் ஆயுள் காலம் வாழ்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் கவிதை அரங்கம் கேட்டுட்டு இருக்கோம். அவளை அவளாக இருக்கும்படி சொல்லும் அவனிடம் மட்டும்தான் அவளின் நேசம் அலாதியாக வாழும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை மணி 5:30 ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை அழகர் கோவில் அருள் தரு பழமுதிர்ச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனும்.

0: முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பேர் விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம்.

கவிதை அரங்கம் கேட்டுதான் இணைந்திருக்கோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. சிரிப்பதற்கும் அழுவதற்கும் 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதை சொல்லி பகிர்ந்து கொள்ள ஒரு நல்ல உறவு வேண்டும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கவிதை அரங்கம். காயப்பட்டதும் அவள், கலங்கியதும் அவள், தன்னைத்தானே மீட்டெடுத்ததும் அவள், திரும்ப அவனிடம் சிரித்து பேசியதும் அவள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 5:30 ஆலய தரிசனம்.
0: மதுரை அழகர் கோவில் அருள் தரு பழமுதிர்ச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பேரு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 5:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

அதாவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது கவிதையரங்கம். தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.

மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மிக அதிகமாக 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சின்னக்கல்லார், நெய்யூர், மேல்பவானி ஆகிய இடங்களில் தலா 9 சென்டிமீட்டர், உபாசி டிஆர்எஃப் ஏடபிள்யூஎஸ் 7 சென்டிமீட்டர், சின்கோனா, சோலையார் தலா 6 சென்டிமீட்டர், எமரால்ட், வால்பாறை பிஏபி, சிறுவாணி அடிவாரம், வால்பாறை தாலுக்கா அலுவலகம், வால்பாறை பிடிஓ ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர், நாலுமுக்கு, குளச்சல், பெரியாறு ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், ஊத்து தாலுக்கா அலுவலகம் பந்தலூர், விண்ட்வொர்த் எஸ்டேட் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது.

0: உள்ளது. தமிழ்நாட்டின் பிற இடங்களிலும் காரைக்காலிலும் இயல்பான அளவில் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து இருந்தது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் தமிழ்நாட்டின் பிற இடங்களிலும் இயல்பான அளவிலேயே இருந்தது. தமிழ்நாட்டின் அதிகளவு வெப்பநிலை மதுரை நகரில் 39.2 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21 டிகிரி செல்சியஸாகவும் மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். காவிரி டெல்டா பகுதியின் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் பலத்த காற்று வீசக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடனும் சில இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் 1 மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாத்தலாம். இவை எல்லாமே நம்ம கைகள்ல தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வார வாழ்த்துக்கள்.
2: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்களில் கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஓசை. மலை தாண்டி கடல் தாண்டி பறந்து வந்து மனங்களோட எல்லைகளை இணைக்கிற பாலம், அறிவின் விளக்கா செய்தியும் சிந்தனையும் ஒலிக்கிற காற்றலைகள், அன்பின் மொழியில உலகத்தை இணைக்கிற நம்பிக்கையின் குரல், சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: நேரம் 3 மணி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. அத்தாவிக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதா

அது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிலிட்டு அழித்தனர். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சண்டி இணையும் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசேரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதை வருடும் மென்மையான இசை, அழகிய நினைவுகளை தட்டி எழுப்பும் இனிய பாடல்களோடு தொடங்குகிறது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

நேரம் 3:10. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டு. மனதை வருடும் மென்மையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டில் அடுத்ததாக ஒரு பாடல்.

நேரம் 3:22. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதை வருடும் மென்மையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டில் அடுத்த பாடலாக ஆசை திரைப்படத்தில் இருந்தது.

நேரம் 3:28. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதை பருடும் மென்மையான பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நேருக்கு நேர் திரைப்படத்தில் இருந்தது.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: நேரம் 3:36. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல பெறும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கண்ணெதிரை தோன்றினால் திரைப்படத்திலிருந்து

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:42. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதை வருடும் மென்மையான இசைப்பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டில் அடுத்த பாடலாக ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்ல வெறுப்பாட்டு. மனதிற்கு இதமான மென்மையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மெல்ல வெறுப்பாட்டில். மெல்ல வெறும்பாட்டில் அடுத்த பாடலாக தீனா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் சூர்யா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முறையான திட்டமிடல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிலிட்டு அழித்தனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்

டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மணிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி
4: சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ தட்ஸ் ரைட்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி
4: சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ தட்ஸ் ரைட்.

0: நேரம் மாலை 4:05, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம இன்னைக்கு 4:05 என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டக்கலம். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இன்னைக்கான கேம் என்ன அப்படின்னா
1: கதை கேளு.
0: ஆமாங்க, கதை கேட்டுக்கிட்டே இருந்து
2: கதை கேளு, நிஜமான கதை கேளு.
0: ஆமாங்க, நாங்கள் கதை சொல்ல ரெடியாக இருக்கோம். நீங்கள் கதை என்னன்னு கேட்டு திரைக்கதையை கேட்டு முடித்த உடனே படத்தோட பேர் என்னன்னு சொல்ல தயாராவாங்க. அழைக்க வேண்டிய எண்கள்
1: 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 அல்லது 25-30-171 ஆகிய எண்களில் அழைக்கலாம், அழைத்து விளையாடலாம்.
0: ஆமாங்க, இன்னைக்கான கேமை சூப்பராக கொண்டு வந்திருக்கோம். வந்திருக்கிற முதல் நேர் யாருன்னு பார்த்துடலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம், காசி மாயன் குடி திரை.
0: வணக்கம் ஐயா, என்ன விளையாட போறோம் தெரியுமா? இன்னைக்கு ஆட்டக்கலத்துல
3: கதை சொல்றீங்க, படம் பேர் சொல்லணும்.
0: ஆமாங்க, கதையை கேட்டுட்டு படம் சொல்லணும். தயாரா இருக்கீங்களா கதை கேட்கறதுக்கு?
3: நன்றி.
0: சரி, உங்களோட கதை முதல்ல கதாநாயகர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு. அவர் வந்துட்டு தீம்தனானான்னு ஜாலியா போட்டோ எடுத்துட்டு என்ஜாய் பண்ற ஒரு போட்டோகிராஃபர். அவர் வந்துட்டு செய்தித்தாள்ல வேலை பார்க்கறாரு. டெய்லி அவர் வந்து வேலைக்கு போற வழியில ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு இவருக்கு பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிக்கிறப்ப தான் தெரியுது இவருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு. ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவியும் கணவனும் வந்து இறந்து போயிருக்காங்க. ரெண்டு பேரும் காதல் வயப்படுறாங்க. ஆனால் அவங்க வந்து சேர்றாங்களா, எப்படி அவங்க வந்து இறந்தாங்க இப்படின்ற மாதிரி தான் கதை போகும். இது என்ன கதை, எந்த படம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? இல்லைங்களே. முயற்சிங்க. வேமா
3: மௌன சம்மதம்.
0: இல்லைங்க, நல்லா முயற்சி செஞ்சீங்க. அடுத்த நேரம் கழிவிட்டலாமா?
3: ஓகே.
0: சரிங்கய்யா.

0: நல்ல முயற்சி தான் இல்லையா? இது வந்து ரிதம் படத்தோட கதை இல்லையா?
1: ஆமா.
0: கண்டுபிடிச்சிங்களா நீங்க?
1: இல்லையே.
0: இல்லையா? என்னங்க நீங்க இவ்வளவு அழகா கதை சொல்லி கண்டுபிடிக்கலங்கிறீங்க. தீம் தரனா தீம் தரனான்னு ஒரு பாட்டு கூட எடுத்து கொடுத்தேன்.
1: அந்த பாட்டு தெரியும், ஆனா படம் தெரியல. சரி, நம்ம அடுத்து நேய சந்திச்சிடலாம். வருக வணக்கம்.
0: வருக வணக்கம். இணைப்புல இருந்தாங்க, இப்பதான் போயிட்டாங்க, ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. அடுத்த நேயர் யாருன்னு பாத்திரலாம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
2: மூவருக்கும் மாலை வணக்கம். ஜெய்கிந்துபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க, படத்தை சொல்லுங்க, கதையை சொல்லிடுவோம்.
0: நான் தான் கதை சொல்லுவேன், நீங்க படத்தை தான் சொல்லணும், சரிங்களா? சரியா? சரி, உங்களோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கதாநாயகன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. தூக்கத்துல இருந்து தான் எந்திரிக்கிறாருன்னு நம்ம எதிர்பார்க்கும் போது சடனா சொல்றாங்க, அவங்க 16 வருஷம் கோமால இருந்து இப்பதான் எந்திரிச்சிருக்காரு அப்படின்னு. உடனே ஷாக்கு, 16 வருஷம் கோமால இருந்தா எத்தனை விஷயங்கள் மாறி போயிருக்கும் இல்லையா? நமக்கே வந்துட்டு ஆச்சரியமா இருக்குல்ல, அவருக்கும் அதே மாதிரி ஆச்சரியமா இருக்கும். அதனால நடக்கிற லூட்டிகள் என்னென்ன அப்படின்னு கதையில அப்படியே காட்டி ஜாலியா போகும் படம். அப்பதான் சொல்லுவாங்க, அவங்க ஃபேமிலி வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பணத்துக்காக. அவர் பணத்தை எப்படி சால்வ் பண்ணாரு, இந்த பிரச்சனைகளை எப்படி கடந்து வந்தாரு, இந்த 16 வருஷ கேப்பை எப்படி ஃபில் பண்ணாரு அப்படிங்கறதான் கதை. என்ன படம்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
2: முதல் தேதியா?
0: இல்லைங்கய்யா, இன்னொரு முயற்சி
2: சொல்லுங்க. இன்னொரு சொல்லுங்க.
0: இன்னொரு தடவை கதை சொல்லவா ஐயா? சரி, ஓகே, இன்னொரு தடவை கேளுங்க, உங்களுக்காக மட்டும், அடுத்த நேருக்கெல்லாம் வந்து சொல்ல மாட்டோம், சரியா? இவர் வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாரு, 16 வருஷம் கோமாவில் இருந்திருக்கீங்க அப்படின்றத சொல்கிறாங்க, அவருக்கே ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு 16 வருஷம் கேப்பை எப்படி ஃபில் பண்ணாரு அப்படிங்கிறதான் கதை. இதுக்கு இடையில வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலாக, அதாவது பணத்துக்காக நிறைய கஷ்டப்படுறாங்க. அந்த பண கஷ்டத்தை எப்படி சரி பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்குது. இதில் நிறைய ஃபன்னு, காமெடி, அப்புறமேட்டு கலாட்டாஸ் எல்லாமே நடக்குது. இதுதான் வந்து கதையோட போக்கு. இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ, தட்ஸ் ரைட்.
0: நேரமலை 4:10. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆட்டக்களம்.
1: ஆட்டக்களம் நிகழ்ச்சியில கதை கேளு கதை கேளு தான் விளையாண்டு இருக்கோம்.
0: ஆமாங்க, கதை கேளு கதை கேளு நிகழ்ச்சியில கதை சொல்ல நாங்க தயாரா இருக்கோம், விடை சொல்ல நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு பாத்திரலாம். அடுத்ததா வர நேர் யாருன்னு
5: பாத்திரலாமா? சார், அதுவும் பக்கத்துல அடிக்குது,
0: பக்கத்துல அடிக்குது, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
1: வருக வணக்கம்.
2: அடிச்சு பெஞ்சா மலை அசையாம நின்னா சில, எல்லோரும் விரும்பி கேட்பது 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை.
0: ஆனால் அருமையா அருமையா அருமையா சொன்னீங்கயா, நிகழ்ச்சியில வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி.
1: உங்க பேர் சொல்லிருங்கய்யா.
2: செல்லூர்ல குமரன்.
1: ஓகே, உங்களுக்கான கதை கேட்டுடலாமா?
2: சொல்லுங்க.
1: இந்த படத்துல வந்து ஹீரோக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அவரோட பேரு தான். அவரோட பேர் வந்து அவருக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால ஒரு பாயிண்ட்க்கு மேல அவரோட பேர் அவர் மாத்துறாரு. பேர் மாத்தினதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு எல்லாமே நல்லது நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அடடா,
5: பெருமையா இருக்கா, ரொம்ப பெருமையா இருக்கு.
0: அருமை அருமையா, நிகழ்ச்சியில சூப்பரா சொல்லி முடிச்சிட்டீங்க. கதையை முடிக்கிறதுக்குள்ளே
1: பாதியிலே சொல்லிட்டாரு, பரவாயில்லையே.
0: சரி சரி,
1: அடுத்த நேர் பாத்துடலாமா?
0: அடுத்த நேர் யாருன்னு கேட்டுடலாம். வருக வணக்கம்.
6: வணக்கம். மதுரை பில்லாபுரம் மீனாட்சி நகர் ஈஸ்வர்லால் பேசுறேன்.
0: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
6: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன். கதை சொல்றீங்க, நல்லா சூப்பரா சொல்றீங்க கதை. ரெண்டு பேருமே
0: கண்டுபிடிக்க முடிஞ்சதா கடைசி கதை
6: என்னன்னு? கண்டுபிடிக்கவே முடியல.
0: கண்டுபிடிக்கவே முடியலையா? சரி, உங்களுக்கான கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
6: இப்ப எனக்கு எந்த கதை வர போகுதுன்னு எனக்கே தெரியல.
0: ஆர்வமா இருக்கீங்களா? சரிங்கய்யா, உங்களுக்கான கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வராரு. நம்ம கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்திருக்கோன்றதை பயப்படாமல் வெளியூர் ஒரு இடத்துக்கு போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படிப்பில் ஜாயின் பண்ணுறாரு. இதே நேரத்தில் இன்டர்நெட்டில் இமெயில் மூலியமாக அவர் காதலியை வந்து மீட் பண்ணுறாரு. சந்திச்சு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில காதல் உருவாக்கு.

0: வருது. ஆனால் யார் என்னன்னே தெரியாமல் காதலிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேருமே சந்தித்து பேசிக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு இடையில காதல் உருவாகுது. ஆனால் அவங்க யாருன்னு தெரியும் போது தான் இவருக்கு அதில் இருக்கிற பிரச்சனைகளும் அந்த பொண்ணு வந்து எந்த இடத்துல இருந்து வராங்கன்றதும் தெரியுது. இவங்க காதலில் ஜெயிச்சாங்களா, இவங்க காதல் சேர்ந்துச்சா அப்படிங்கிறது தான் கதை.
1: எனக்கு வயசு 21 வயசு ஞாபகம் இருக்கு, நிறைய இருக்கு.
0: அச்சச்சோ, சரிங்க, நல்ல முயற்சி செஞ்சீங்க,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க ஐயா. அடுத்ததா வந்திருக்கிற நேர் யாருன்னு பார்த்தலாம். வருக வணக்கம்.
2: இந்த படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஹீரோட ஒவ்வொரு லைஃப் பார்ட்லயும் வந்து ஹீரோயின் தான் வந்து கூட கம்ப்ளீட்டா இருந்து துணையா இருக்காங்க, சரியா? ஹீரோக்கு வந்து ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் இருக்க எல்லா லெவலையும் வந்து ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ தன்னோட வாழ்க்கை துணை யாருன்னு தேடிட்டு இருக்கும் போது அவங்க தாத்தா சொல்றாங்க, உன் கூடவே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காளப்பா, அவதான் உன் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ போய் ஹீரோயின் கிட்ட வந்து தன் காதலை சொல்லும் போது ஹீரோயின் இல்ல வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்ராட் போயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு தெரிய வருது ஹீரோயின் தன்னை வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி சேர்ந்தாங்கன்றதுதான் கதை.
0: கண்டுபிடிக்க
2: முடிஞ்சா?
3: என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார்.
0: நான் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லுங்க
4: மேடம்.
0: சரிங்கம்மா, நல்லா முயற்சி செஞ்சீங்க. அது என்ன படம்னு எனக்கு தெரியும், அடுத்த நேரத்தை கேட்போம். அவங்க சொல்லலாம்,
2: நீங்க சொல்லுங்க. ஓகே,
0: சரி. வந்திருக்கிற நேர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்கிருந்து?
5: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம், யார் எங்கிருந்து?
5: மாமதுரை நேயர் முத்துப்பட்டி பாலமுருந்து சார்.
0: ஐயா, போன கதை என்னன்னு கேட்டீங்களா, என்னன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா உங்களால?
5: திருச்சிற்றம்பலமா.
0: ஆகா, பாத்தீங்களா, கரெக்டா சொல்றீங்க.
2: சூப்பர் சூப்பர் யா.
0: சரிங்க, உங்களுக்கான கதை என்னன்னு கேட்டலாமா? உங்களுக்கான கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கார்த்திக். வழக்கம் போல் தமிழ் சினிமா எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி இவர் பேரும் கார்த்திக் தான். இவர் வந்துட்டு ஒரு வீட்டில் இருக்காங்க. இந்த வீட்டு மேலே ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படின்றது தெரியுது. அவங்க பேர் ஜெஸி. ஜெஸின்றவங்க மாடியில் கேரளாலேருந்து வந்திருக்க ஃபேமிலின்னு தெரிஞ்ச உடனே ரெண்டு பேரும் வந்துட்டு ஹீரோவுக்கு வந்துட்டு அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாயிருச்சு. போய் சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா ஹீரோயின்
5: சொல்லிடுறாங்க.
0: ஆக பார்த்தீங்களா, பேரை கடிச்சு கண்டுபிடிச்சிங்களா, கதையை வச்சு கண்டுபிடிச்சிங்களா, கரெக்டாக சொல்லணும். நன்றி, சூப்பர். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து
6: நேரமாலை 4:15 நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கலமை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் விற்பனை.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே, வசந்தன் கோல தான வாங்கின.
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ சரி சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ, தட்ஸ் ரைட். ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
10: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
9: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
10: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
11: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
12: தட்காட்டோம் தாங்க தர்லாங்க சாங்க உள்ளார வந்து.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்பேன் அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 5:30 ஆலய தரிசனம்.
0: மதுரை அழகர் கோவில் அருள் தரு பழமுதிச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 5:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல நாம கேட்டு விளையாண்டுட்டு இருக்கிறது ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியோட இன்னையோட கேம் என்ன?
1: கதை கேளு, கதை கேளு. நாங்கள் கதை சொல்ல ரெடியாக இருக்கோம், நீங்கள் பதில் சொல்ல ரெடியாக இருக்கீங்களா? அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு விளையாட தொடங்கியிருக்கோம்
0: இல்லையா? நிகழ்ச்சியில் நிறையா நேர் வந்தாங்க, சரியான பதிலும் சொன்னாங்க. இப்போ அடுத்த நேர் யார் சந்திச்சிடலாம் வாங்க.
1: பாருங்க, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டையிலிருந்து ரமேஷ் பேசுகிறேன் சார்.
0: ஐயா, உங்களுக்கான கதை கொடுத்துடலாமா?
2: ஆ, சொல்லுங்க.
0: இது வந்து கிராமத்தில் வந்து அன்னை தங்கச்சி இருக்காங்க, சரிங்களா? தங்கச்சியோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக வந்து தங்கச்சி முத முதலாக வெளியூர் போகிறாங்க. அப்படி நம்ம ஹீரோவோட வாழ்க்கையை பார்த்தோன்னா, அவர் நல்லா வெளிநாட்டிலலாம் இருந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறவர். அவரும் அதே கல்யாணத்துக்கு வராரு. இந்த கல்யாணத்தில் தான் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுறாங்க. அவங்க மீட் பண்ணும்போது என்னதான் தொடக்கத்தில் அவங்களுக்குள்ள வந்து நிறையா முரண்கள் வந்தாலும் கடைசியில் அது காதலாக தான் முடியுது. ஆனாலும் அண்ணன் வந்து அந்த தங்கச்சியோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வரும்போது ஹீரோவோட ஃபேமிலி சில பிரச்சனைகள் பண்ணனால தங்கச்சி அண்ணன் கோச்சுக்கிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. ஆனால் ஹீரோயின் வேணுன்றதுக்காக ஹீரோ வந்து கிராமத்துக்கு போறாரு. விவசாயம் பண்ணாதான் தன்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னனால அவர் அதையும் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா பண்ணலையான்றதுதான் கதை. கண்டுபிடிச்சிட்டீங்களா?

0: மேடம்.
1: படம் பேர் சொல்லுங்க.
2: ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆளு கிட்ட தெரிஞ்சுங்க
0: மேடம். சம்திங் சம்திங்
3: சம்திங் சம்திங், அதுக்கு இன்னொரு பேர் இருக்கே.
0: உனக்கும் எனக்கும்
3: அக்கா, உனக்கும் எனக்கும் அழகான தமிழ் பேர் இருக்கிறவ சம்திங் சம்திங் சொல்லுங்க பாத்தீங்களா, சூப்பருங்க. சரி சரி, அழகா கண்டுபிடிச்சீங்க. அடுத்த நேர் யாருன்னு பாத்துடலாமா? மருக வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான கதை எப்படி தொடங்குதுன்னு ஆரம்பிக்குது சரிங்களா. நம்ம ஹீரோ ஒரு ஜாலியான 12th பையன். இவர் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும் போதே வந்து ஒரு பொண்ணு, வேற ஸ்கூல் பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து காதல் வயப்படுறாரு. அந்த பொண்ணை வந்துட்டு பேசி அப்படி இப்படின்னு பேசி லவ் பண்ணிடுறாரு. லவ் பண்ணி அவன் காலேஜ் முடிச்சோடனே கல்யாணமும் பண்ணிடுறாரு. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா மனநலத்தில் வந்துட்டு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதனால வந்துட்டு இவருக்கு நிறையா தாட்ஸ், நிறையா பிரச்சனைகள், இவங்க காதல்லையும் இவங்க ஒய்ஃப்டையும் சொல்ல முடியாமல் அதை வந்து கஷ்டப்படுறாரு. இறுதியில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு தவறான முடிவு, மிக தவறான முடிவு, சூசைட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறாரு. அதுவும் இந்த படத்தில் நடந்து முடிஞ்சிருது. இது ஹீரோயின் வந்துட்டு தெரிஞ்சுக்காமலே இருக்காங்க, கடைசியில் தெரிஞ்சுக்கவும் செய்றாங்க. அப்ப அவங்க எப்படி எமோஷனலி अफेக்ட் ஆகுறாங்க அப்படிங்கறதாம் கதை. என்ன படம் தெரிஞ்சீங்களா?
4: இல்லன்னு ஒரு கதை
3: இல்லீங்களே, அதுல ஹீரோ எங்க சூசைட் பண்ணிக்கிறார் இல்லீங்களே, அந்த மாதிரி வராதே.
4: மேக்கம் என்ன?
3: ம்ம், இல்லங்க, நல்லா மேய்.
2: சேவி சொல்ல வந்தா மனுஷனை சுத்தி விட்டு வடிக்க பாக்குறீங்க?
3: சுத்தல இல்ல, நான் நேரா தான் சொன்னேன்.
4: சரி, இன்னொரு தடவை சொல்லுங்க.
3: இன்னொரு தடவை சொல்லவா? நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் சரிங்களா. விதிமுறைகள் வந்து மீற முடியாது, கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்.
4: சரி, ஓகே.
3: சரி, நல்லா மேய்ச்சி செஞ்சீங்க, அடுத்த நேரக்கு வழி விட்டுறலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்,
5: இருக்கேன் சார். நான் சொல்லுங்க சார், கதை
1: உங்களுக்கான கதை என்னன்னா, இதுல வந்து ஹீரோ வந்து ஒரு சயின்டிஸ்டா இருக்காரு. சயின்டிஸ்டா இருந்து இந்த ஊரை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு ரோபோட் கண்டுபிடிக்கிறாரு சரிங்களா. ஆனா சில பல சிச்சுவேஷன் காரணமாக அவரே அந்த ரோபோட்டை வந்து அழிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்தோட வில்லன் வந்து திரும்ப அந்த ரோபோட் எடுத்து பண்ணும் போது இந்த ஊரவே அழிக்கிற மாதிரி ஒரு மெக்கானிசம் வச்சு இந்த ரோபோட்டை உருவாக்கிறாரு. கடைசியில அந்த சிறப்பா
3: கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க பேர்
2: என்ன?
3: சூப்பருங்கய்யா, அழகா கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த நேயர் செம்மையா கதை போகும் இல்லையா? அந்த கதையும் வந்து ரொம்ப நல்ல கதை, வித்தியாசமான ஒரு கதை. அதில் வந்து அந்த சிரிக்கிற ஸ்டைலே வந்துட்டு வேற லெவலில் இருக்கும்,
1: நல்லா இருக்கும்.
3: ஆமாங்க. சரி, அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம். சரி, ஓகே, நமக்கு அடுத்ததான் வந்திருக்கிற நேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் வணக்கம் வணக்கம்.
6: அட, வாங்கலாம் எத்தனை பேர் இருக்கீங்க?
3: நாங்களா? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, ஏழு பேர் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏழு வணக்கம்.
6: ஐயப்பா,
3: நாலு வணக்கம் சொல்லிட்டீங்க, இன்னும் மூணு வணக்கம் சொல்லல.
6: ரெண்டு பேர் தான் இருப்பீங்க, அபிராமியும் இருப்பீங்க. இன்னைக்கு
3: எங்க பேரை கடைசியா தான் சொல்லுவோம், சஸ்பெண்டா வச்சிருக்கோம். சரி, நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க சொல்லுங்க பாப்போம்.
6: நாங்க தஞ்சை மாவட்டம் கதையம்.
3: சரிங்கய்யா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா, கதை சொல்ல தயாரா இருக்கீங்களா?
6: கொஞ்சம்
3: சொல்றோம், நீங்க வந்து அதை எளிமையா எடுத்துக்கிட்டு கரெக்டா பதில் சொல்லிடணும் சரிங்களா?
6: சரிங்க.
3: இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ரொம்ப ரகடான ஆளு, பொண்ணுங்கனாலே பிடிக்காது. பொண்ணுங்க வந்து அட்ரஸ் கேட்டா கூட சொல்ல மாட்டாப்ல, அப்படி ஒரு ஆளு சரிங்களா. இவர் வந்துட்டு இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கிறப்ப ஃப்ரெண்டு காதல கூட வந்து கெடுத்து விட்டு அதுல சந்தோஷமா இருப்பாரு. அப்போ இவருக்கு வந்து ஒரு காதல் வருது. அந்த பொண்ணு கொடுக்குற சிம்டம்ஸ் எல்லாமே, நடவடிக்கைகள் எல்லாமே இவர் மேல காதல் இருக்கிற மாதிரியே இருக்கு. சரி, அந்த பொண்ணு நம்மளை காதலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்துட்டு அதுக்கான எல்லா விஷயங்களையும் செய்யறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா சரி வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு கிளைமேக்ஸில் கூப்பிடும்போது நம்ம ஹீரோவும் அங்கே போகிறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்லிடுது, இல்லை எனக்கு வேற ஒரு காதலர் இருக்காரு அப்படின்ட்டு கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுத்துருது. நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஷாக், அப்போ நீ என்னையே காதலிக்கலையாமா அப்படின்னு போய்கிட்டே தான் இருக்கு கதை. கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹீரோயின் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. நான் தான் அவங்கள காதலிச்சேன் காலேஜில் இருந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பொண்ணோடைய சொல்லிட்டேனே கதை சொல்லிட்டேனே
6: அப்படியே இருக்கு.

0: இல்லைங்களே.
1: லைட் குளோ, லைட் குளோ கொடுங்க.
0: கதை தான் சொன்னேன்.
1: ஆ, லைட் குளோ முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு.
0: நல்லா முயற்சி செஞ்சீங்க. அடுத்த நேருக்கு வழி விட்டலாம்.
2: இனிப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: மாலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் என் இது ராமச்சந்திரன் பேசுறேன்.
2: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: ஆ, கேட்டுட்டு இருக்கேன். கதை கேளு, கதை கேளு.
2: உங்களோட பேர் மட்டும் ஒரு தடவை இன்னொரு தடவை சொல்றீங்களா?
3: ராமச்சந்திரன்.
0: எந்த ஊர்ல இருந்து ஐயா கால் பண்றீங்க?
3: சத்தநேரில இருந்து.
0: சரிங்க
2: சரிங்க ஐயா, உங்களுக்கான கதை கேட்டுடலாமா?
3: கேட்டுடலாம்.
2: இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து ரொம்ப அப்படியே ப்ராப்பரா ரூல்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆளா இருக்காரு, ஒரு லாயரும் கூட, சரியா? ஆனா அவர் சுத்தி இருக்க யாருமே அப்படி கிடையாது. இவருக்கு வந்து இது ஒரு பாயிண்ட்ல ஹீரோயினே அவர் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகுது. எங்கெல்லாம் வந்து தவறு நடக்குதோ அங்கெல்லாம் தட்டி கேட்கும் போது ஒரு நபராகவும், ஹீரோயினை பார்க்கும்போது ஒரு நபராகவும், இயல்பு வாழ்க்கையில வேறொரு நபராகவும் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த இன்னல்கள்லாம் தாண்டி எப்படி அவர் வந்து ஒரு நார்மல் மேனா மாறுறாரு அப்படின்றதுதான் கதை. எந்த படம்
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க சூப்பரா கதை சொல்றீங்க, கண்டுபிடிச்சாங்க. அதனால சரி,
2: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர், அடுத்த நேயர்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். இணைப்புல நினைஞ்சிருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: யாருக்கு மேடத்துக்கு வணக்கம் தரும் மாதிரி காதத்துல இருந்து பஞ்சவனம் பேசுறேன். மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கோங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார்.
0: சரிங்கம்மா, கதை கேட்க தயாரா இருக்கீங்களா?
4: தயாரா இருக்கேன் சார்.
0: நம்ம கதையில பாத்தீங்கன்னா ஹீரோ காதல்னாலே உடனே வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள். எல்லார் காதலுக்கும் நண்பர்கள் வந்து உண்மை காதல்னா சொல்லு, உயிரை கூட தருவேன் அப்படின்ட்டு போய் நிக்கிற ஆள். சரிங்களா, அவருக்கு ஒரு காதல் வருது. அவரோட காதலியை வந்துட்டு இவர் வந்துட்டு போய் சொல்லவே
4: இல்லை. அந்த
0: பாருங்க, முதல்ல சொல்லிட்டாங்க, நாங்களும்
5: கதலா இருக்கு.
2: ரொம்ப பெருமையா இருக்கு.
0: ரொம்ப நன்றிமா, நீங்க கண்டுபிடிச்சு என்னையும் காப்பாத்திட்டீங்க. அடுத்த தர விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நிகழ்ச்சியில்.
6: நேரமாலை 4:29. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி சரி
9: தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. தட்ஸ் ரைட்.
10: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
11: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல ஆட்டக்களம் தான் விளையாண்டு இருக்கோம். இன்னைக்கான கேம் பேர் என்ன?
1: இன்னைக்கான கேம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, கதை கேளு கதை கேளு.
2: கதைகள் கதைகள் நிஜமான கதைகள், சுவையோடு சுகமாக உருவான கதைகள்.
1: ஆமாங்க, கதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நேர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா?
0: நிறைய நேர்கள் வந்தாங்க, பதிலும் சொன்னாங்க. வரிசையில் அடுத்த நேர் யாருன்னு கேட்டுலாமா?
1: கேட்டலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார், எங்க இருந்து?
3: மதுரை பனங்காணத்தம் சுப்லட்சுமி சரவணன் பேசுறேன்
1: சார். நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கதை கேட்க தயாரா இருக்கீங்களா?
0: அப்படி அவர் வந்து தேடிட்டு இருக்கும் போது கரெக்டா வில்லனும் அவர் கையில சிக்கிறாரு, சரிங்களா? அவரை போய் அரெஸ்ட் பண்ற அந்த பயணத்துல நிறைய இடையூறுகள் சந்திக்கிறாரு, நிறைய விஷயங்கள் சந்திச்சாலும் கடைசியில அந்த வில்லனை அரெஸ்டும் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் தண்டனை வாங்கி கொடுத்தாரா, இல்ல அவர் எப்படி இறந்தாரு, அவர் எப்படி இறந்தார், அவர் இறந்தாரா அப்படின்றதுதான் கதை. கண்டுபிடிக்க முடிஞ்சா?
3: இல்ல மேடம், சாரி, தெரியல.
1: நல்லா முயற்சி செஞ்சீங்க. சரி, அடுத்த நேருக்கு வழிவிடுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடவா, அந்த கதை வந்துட்டு தனி உருவனா?
0: ஆமா, கண்டுபிடிச்சிட்டீங்களே, பரவாயில்லையே,
1: பிடிக்கும் அந்த படம்,
0: நல்ல படம்.
1: சரி, ஓகே, அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
4: ஐயா,
1: இன்னொரு முறை சொல்ல முடியுமா? உங்க குரல் சரியா கேட்கல. உங்க பேர் மட்டும் சொல்ல முடியுமா?

0: சரிங்கய்யா சரிங்கய்யா, நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைஞ்சிடலாமா? அப்படி கதை கேட்க தயாரா இருக்கீங்களா?
1: பெரிய மகிழ்ச்சி சார், இருக்கிற போயிடும், சந்தோஷமா இருக்கு உங்களோட பேசுறதுக்கு.
0: சந்தோஷம் சந்தோஷம். சரிங்கய்யா, உங்களோட கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் அண்ணன் தம்பி அஞ்சு பேர், முத ஆள் யாருக்கும் அஞ்சாத ஆள், சரிங்களா? அஞ்சு பேரும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருப்பாங்க. ஊருக்குள்ளே நல்லவன்னு சொன்னால் நம்பிடாதீங்க, கெட்டவன்னு சொன்னால் திட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் அண்ணனை தவிர மச்சான் நாலு பேருக்கும் காதல் ஏற்படுது. அண்ணனுக்கும் காதல் ஏற்பட்டுட்டா அஞ்சு பேரும் ஒட்டுக்காக கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதனால் அண்ணனுக்காக ஒரு பொண்ணை தேடுறாங்க. தேடினவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணாங்க, அவங்களோட குடும்பத்தை எப்படி காப்பாற்றாங்க அப்படின்னு தான் கதை. என்ன கதைன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிக்கலாம் அவங்களால?
2: கையில கொடுக்க மாதிரியா இருக்கு, புரியுற மாதிரி சொல்லுங்க.
1: மனோஜ், அஜித் படமா?
0: என்ன படம்? படம் பேர் பெயர் பெயர்
1: என்ன? வீரன் சார்.
0: பெரிய குழுவே சேர்ந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க போலயே. எத்தனை பேர் இருக்கீங்க அங்க சொல்லுங்க பாப்போம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம்மா, பேரு
4: குருமூர்த்தி.
3: சொல்லுங்கய்யா, கதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: நீங்க ஒரு படம் சொன்னீங்க, அது என்ன படம் கதை சொன்னீங்க, என்ன படம் சொல்லணும்?
3: கரெக்ட்.
4: ஒரு ரெண்டு படத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா ஒரு படம் சொல்லவா?
0: ரெண்டு படத்துக்கு முன்னாடி என்ன படம்னு நீங்க சொன்னாதான் எங்களுக்கே தெரியும், சொல்லுங்க.
4: சூர்யா நடிச்ச படம் மௌனம் பேசியது. கடைசியில
0: கரெக்டா சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. அப்ப இருந்து கேட்டுக்கிட்டே வந்து எப்படா லைன புடிப்பேன், இப்ப நான் சொல்றேன்டான்னு
3: சொல்லிட்டீங்க இல்லையா?
0: சரியா, உங்களுக்கான கதை தொடங்குகிறது.
3: இந்த படத்துல வந்து மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சரிங்களா? ஒருத்தர் வந்து எது நடந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரி கேரக்டர், ஒருத்தர் ரொம்ப பயப்படுறவரு, இன்னொருத்தருக்கு வந்து இன்ஜினியரிங்கே பிடிக்காது அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நல்லா மூணு பேரும் நல்லா ஜாலியா காலேஜ் லைஃப் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கிராஜுவேஷன் அப்ப வந்து அந்த அந்த ஃப்ரெண்டு சொன்ன தெரியுமா, ஹீரோ ஃப்ரெண்டு, அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. மித்த ரெண்டு ஃப்ரெண்ட் வந்து அந்த ஒரு ஹீரோவை போய் கண்டுபிடிச்சு அவங்க கூட திரும்ப ஒன்று சேர்றது தான் படம். படம் பேருக்கு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு?
0: தேடுவாங்க.
2: மீண்டும் ஒரு முறை சொல்.
0: நேர் நேரம் கண்டே பிடிச்சிருப்பாங்க.
4: ஜேஜேவா மாதவன் நடிச்ச படம் ஜேஜேவா? இல்ல
3: இல்ல
0: இல்லைங்கய்யா, வேற படம். இன்னொரு முறை முயற்சி செய்யுங்க. வேமா வேமா வேமா வேமா.
4: சரிங்க மேடம், வேற யாருக்கு வேணும்?
2: நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலங்க. அமைதி.
3: நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: நான் எப்பயோ கண்டுபிடிச்சேன்,
3: சொல்லுங்க பாப்போம்.
0: நண்பன்.
3: கரெக்ட்.
0: எப்படி இதை எப்படி நாங்கள் மறப்போம்? நாங்களாம் வந்து எப்படிப்பட்ட ஆட்கள்! நேர்களே நேரம் நிறைய நேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
5: வணக்கம்.
0: வணக்கம். ஏன் ஏன் இப்படி நல்லா உற்சாகமாக ஜாலியாக சொல்ல வேண்டியதானே வணக்கத்தை? எதிர்பார்க்க படக்குன்னு கிடச்சிருச்சா? சரி, ஓகே. சரிங்கம்மா, கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? உங்க கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர், சரிங்களா? ஹீரோயினை அங்கே டாக்டராக வந்திருக்காங்க. ஹீரோயின் மேலே வந்துட்டு ஹீரோவுக்கு காதல் வருது. ரெண்டு பேரும் வந்து காதல் வயப்பட்டு சேர்ந்து இருக்காங்க. ஒரு குழந்தை கூட பிறக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோ பார்க்குற வேலை ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போனவங்க திரும்ப சேர்ந்தாங்களா? அந்த குழந்தை மேலே இருக்கிற பாசம் அவருக்கு எப்படியே இருந்துச்சா? இந்த குழந்தையோட திரும்ப சேர்ந்தாரா அப்படிங்கிறது தான் கதை. இந்த கதை எந்த கதை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுங்களா? கரெக்டாக சொல்லிட்டீங்க. உங்கள் பேரையும் அப்படியே சொல்லிடுங்க பார்ப்போம். சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நன்றி. சூப்பராக கண்டுபிடிச்சாங்க இல்லையா? கதை சொல்லி முடிச்சோடனே
3: டக்கு செகண்ட் யோசிக்கவே இல்லை, பட்டுன்னு சொல்லிட்டாங்க. சூப்பர்மா. அடுத்த நேர் யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வருக வணக்கம். வருக வணக்கம்.
0: வணக்கம், என்ன இருக்கீங்க?
6: உங்கள் இருவருக்கும் இரு பண்பலைக்கும் உற்சாகமான மாலை நேரம். வணக்கங்கள் தம்பி. வணக்கங்கள் அம்மா.
3: வணக்கம் ஐயா. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: ஆமா, நான் தங்கவேல், குரு தங்கவேல், சாத்தூர் திருப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து கதை கேட்கத்தான்
2: வந்து பழனி திண்டுக்கல் மதுரை கோயம்பு தேனிய கணமே.

0: ஐயா வந்துட்டு வேற ஊர்ல இருந்து வராங்க, அதனால தேனி வரல. சரிங்கய்யா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கதை கேட்க தயாரா இருக்கீங்களா?
1: பழைய ஆளுங்களே பழைய கதையா சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்க.
0: நாங்க கதை சொல்றோம், நீங்க கரெக்டா கண்டுபிடிங்க சரியா?
2: அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான், நீங்களே போய் பாருங்க. போங்க.
0: இந்த கதை எப்படி தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஜாலியான இளைஞர், சரிங்களா? வழக்கம் போல எல்லா படத்துலயும் இருக்கிற மாதிரி இவரும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருப்பாரு. இந்த நேரத்துல ஹீரோயினையும் அவர் சந்திக்கிறாரு. ஹீரோயின் நமக்கு வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, நீ ஒரு ரூபா நோட எடு, அந்த ரூபா நோட்டில் உன் பெயரையும் அட்ரஸையும் எழுது, அது திரும்ப எனக்கு கிடைச்சிச்சுனாதான் நம்ம காதல் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கூட செல்லாம ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. எங்கே போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்கத்தாவுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அதை தேடுறதே ஒரு வேலையா வச்சு அவர் நண்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்தி தெரு தெருவா தெரிஞ்சு அந்த ரூபா நோட்டை கண்டுபிடிச்சார். ரூபா நோட்டை கண்டுபிடிச்சு அவங்க அட்ரஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளக்க இடையில பெரிய கலாட்டா நடந்து பெரும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா அப்படிங்கறது தான் கதை. என்ன படம் கண்டுபிடிக்க முடிஞ்சா?
1: எனக்கு தெரிஞ்சவரை துள்ளாத மனம் துள்ளும் என்று நினைக்கிறேன்.
0: இல்லைங்க இல்லையா ஐயா, இன்னொரு முறை வேகமா முயற்சி செஞ்ச பாப்போம்.
3: ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. இல்ல
0: இல்ல,
1: விஜய் படம் மாதிரிதான் யாவ இருக்கு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கேன்.
0: சரிங்கய்யா, நல்ல முயற்சி செஞ்சீங்க.
4: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
4: வணக்கம்.
0: உங்க வானொலி அளவை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா.
4: இதுல வந்து ஹீரோ வந்து டபுள் ஆக்டிங், சரிங்களா? ஒருத்தர் வந்து கிராமத்துல இருக்காரு, அவர் கிராமத்துல வந்து தண்ணி வரணும்ன்றதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு போராடிட்டு இருக்காரு, சரிங்களா? இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு திருடன். ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. இந்த கூடு விட்டு கூடு பயிற மாதிரி இந்த திருடன் வந்து அந்த கிராமத்தால ஹீரோவோட வாழ்க்கைக்கும் இவர் வந்து அந்த ஜெயில் வாழ்க்கைக்கும் போயிடுறாங்க. ஸோ இப்போ போனதுக்கு அப்புறம் அந்த திருடனா இருக்கிற அந்த ஹீரோவும் வந்து அந்த கிராமத்தோட கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாங்கி தரணும்ன்றதுக்காக போராட ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிராமத்துக்கு ஒரு நல்ல நிலைமை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையான்றதுதான் கதை.
0: சரிங்கம்மா, நல்ல முயற்சி செஞ்சீங்க. ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் மீண்டும் இணையலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விளம்பரத்தோடு ஒரு பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz ஆட்டக்கலம்ல தான் விளையாண்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, கதை கேளு கதை கேளு
6: கதை கேளு கதை கேளு. கதை கேட்க நேர்கள் தயாரா இருக்காங்க, கதை சொல்ல நாங்க தயாரா இருக்கோம். அடுத்தா வந்திருக்க நேர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? பத்மா. நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கதை கேட்க தயாரா இருக்கீங்களா?
7: கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
6: உற்சாகமா இருக்கும் போதே தெரியுது நீங்க ஆட்டக்கலம் தான் கேட்டுக்கிட்டு
7: இருப்பீங்கன்னு.
6: சரிங்கம்மா, உங்களுக்கான கதை தொடங்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜாலியான இளைஞர், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அவருக்கு வேலை கிடைக்காது. அவர் நண்பர்களும் குடும்பமும் சேர்ந்து எப்படியாவது அவர் வேலைக்கு அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பெங்களூருக்கு அனுப்புறாங்க. பெங்களூர்ல அவர் வேலை தேடிட்டு இருப்பாரு. இந்த வேலையில ஹீரோயினை பாத்துடுறாரு. ஹீரோயினை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு அவங்க மேல காதல் வந்துருது. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பரோட தேர்ந்து தேடிட்டு இருப்பாரு. இந்த வேலையில ஹீரோயின் வந்து யதார்த்தமா அவர் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குறாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்கும் போதே ஹீரோயின் என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவால பண்ணாம இருக்க முடியுமா? அதனால உடனே பண்றதுக்கு தாவி குச்சி ஓடுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல இருந்து மும்பைக்கு என்னை கார்லயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு இவரும் கூட்டிட்டு கார்லயே கொண்டு போய் மும்பைல விடுவாங்க. இவங்க காதல் சேர்ந்துச்சா, இதுக்கு இடையில என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அது எல்லாத்தையும் எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி தடுத்து நிறுத்தினாங்க, கடைசியில சேர்ந்தாங்க அப்படிங்கிற நல்லா முயற்சி செய்றீங்க, இன்னும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்க பாப்போம்.
5: இந்த படத்துல வந்து ஹீரோயின் வந்து அப்ராட்ல இருந்து சென்னைக்கு வருவாங்க ஒரு போட்டோகிராபி காம்படிஷனுக்காக. ஹீரோ வந்து அப்படியே ஒரு கிராமத்துல இருந்து வேலைக்காக சென்னைக்கு வருவாங்க, சரியா? இந்த வீடு பார்த்து கொடுக்குற புரோக்கர்னால வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே ரெண்டல் ஹவுஸ் கிடைச்சிரும். எப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே வாடகை வீட்டுல வந்து ஷேர் பண்ணி இருந்துக்கணும். வேற வழியே இல்லாம வந்து ரெண்டு

0: ஒரே இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த இந்த ஜேர்னில அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி போச்சு, ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களா இல்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களா அப்படின்றதான் கதை. கண்டுபிடிக்க முடிஞ்சவங்களால
1: ஏதாவது குறிப்பு கொடுக்குறீங்களா? ஹீரோ ஹீரோயின் அது மாதிரி நேம்
2: நேம் சொல்ல மாட்டோம், ஒன்லி கதை மட்டும்தான் சொல்லுவோம். கதையை சொல்லி முடிச்சாச்சு, வேணா எக்ஸ்ட்ரா
1: நான் ஒரு நான் வந்து ஒரு வழி கேட்க போறேன், நீங்க ஏதாவது குறிப்பு கொடுக்க முடியாதுங்கல்ல. சரி, நான் வந்து தீபாவளி அந்த படம் சொல்றேன்.
0: இல்லையே
2: இல்லையே, ஒரு முறை நல்லா யோசிச்சு முயற்சி செய்யுங்க. ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தங்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கும். ஃபன்னியான மூவி இது, ரொம்ப ஜாலியா
0: போகும், ஜாலியா போகும், சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு படம்.
1: என்னது
0: இது? ஒரு காமெடி படம், சீரியஸாவே இருக்கறதனால காமெடியா போகும்.
1: அப்படியா?
0: ஆமா.
1: வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அது?
0: இல்லையே
2: இல்லீங்களே.
1: என்னது அது அப்போ?
2: இந்த படம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணக்கம் சென்னை. கரெக்டா?
0: கரெக்ட்.
2: நல்லா முயற்சி செஞ்சீங்க, ஆனா அழகா முயற்சி செஞ்சீங்க. நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றி. அடுத்த நேருக்கு வழிவிட்டலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஒரு விமானி, அவர் வந்து ஒரு ஜாலியான கேரக்டரோட சேர்த்து அவருக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க ஒரு ஐங்குறும் தாடிகள், நாலு பேருமே ஒரே மாதிரி தாடி வச்சிருப்பாங்க. அஞ்சு பேருமே ஒரே மாதிரி தாடி வச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ். படம் ஃபுல்லாகவே ஒரு ஃபன்னியாக ஜாலியாக போய்கிட்டு இருக்கும். இவங்க வந்து ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் நடந்துருது. அதை வந்துட்டு எப்படி இவங்க சமாளிக்கிறாங்க? என்ன படம்?
3: தெனாலி.
2: இல்லையே, ரொம்ப நெருங்கிட்டீங்க. ஒரு முறை இன்னொரு தடவை முயற்சி செஞ்சீங்களா? ரொம்ப நெருங்கிட்டீங்க ஆனா. சரிங்கம்மா, அடுத்த நேருக்கு வழிவிட்டலாமா? சரிங்க, ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும்.
0: இந்த ஐங்குரு தாடி நீங்க அழுத்தி எழுத்து சொல்லும் போதே ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்.
2: கண்டுபிடிச்சீங்களா நீங்க?
0: பஞ்சதந்திரம் தானே?
2: ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன், ரெண்டு மூணு தடவை அழுத்தி சொல்லி கிளோ கொடுத்துருக்கீங்களே.
2: சரி ஓகே, ஆனா அவங்களும்
4: முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அம்பிடிக்கா
2: நெருங்கி வந்துட்டாங்க. நேர் வந்துட்டு கிட்டத்தட்ட தெனாலின்னு சொன்னாங்க. அதே மாதிரி படம் தான் இதுவும், ஜாலியான படம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? இணைப்புல இருக்கீங்க? இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆட்டக்களம்,
0: ஆட்டக்களம்ல கதை கேளு கதை கேளு எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இருக்கோம். அடுத்த நேயர், வருக, வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ.
2: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? யார் எங்க இருந்து?
0: கொஞ்சம் வானொலியை விட்டு தள்ளி வரீங்களா?
5: ஹலோ.
0: கதை கேக்குறீங்களா? இதுல வந்து ஹீரோ ஹீரோயினும் ஒரு ரயில் பயணத்துலதான் வந்து சந்திக்கிறாங்க, சரிங்களா? ஹீரோ ஹீரோயினும் ரயில் பயணத்துல சந்திக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் வந்து ஹீரோயினை பார்த்து தன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா மாறுது. இதுக்கு இடையில ஹீரோ வந்து ஹீரோயினோட ஊருக்கு எல்லாம் போய் சந்தோஷமா எல்லாம் இருக்காங்க. ஆனா ஹீரோயின் வந்து தன்னோட காதலரை தேடி. இல்லையே, ஹீரோவும் ஹீரோயினும் ரயில் பயணத்துலதான் சந்திக்கிறாங்க, சரிங்களா? ரயில் பயணத்தை சந்திக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு பெரிய சோகத்துக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்து தன்னோட வாழ்க்கை சந்தோஷமா மாறுது. ஆனா ஹீரோயின் வந்து தன்னோட காதலனை தேடி போற இதுல வந்து ஹீரோ விட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் குடும்பம் வந்து ஹீரோ மேலதான் சந்தேகப்பட்டு இவர் கூட தான் போயிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு சந்தேகப்படுறாங்க. இதுக்கப்புறம் கதை என்ன ஆகுது, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்களா, ஹீரோயின் எதுக்காக போனாங்க, யாரை தேடி போனாங்க அப்படின்றதுதான் கதை. கண்டுபிடிக்க முடிஞ்சா?
2: முயற்சி செய்றீங்களா? யோசிங்க யோசிங்க, வேமா யோசிங்க, பதில் சொல்லுங்க. இல்லைன்னா உங்களுக்கு தோன்ற படம், இந்த கதையை கேட்கும் போதே ஏதாவது படம் தோன்றிருக்குமே. சரிங்கம்மா, உங்களுக்கான நேரம் முடிந்தது. இது என்ன படம் அப்படின்னா, எனக்கும் இது பார்த்த படம் மாதிரி தான் இருக்கு. இதுல கூட நல்ல காமெடியா போகும் இல்லையா? அந்த படம்
0: ட்ரெயின் டிராவல் சொன்னாலே கண்டுபிடிக்க
2: ட்ரெயின் டிராவல் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவாங்களா இடையிலேயே?
0: மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஏறுவாங்க.
2: கண்டென்ட் காதலி படம் தானே?
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்டா சொல்றீங்க.
2: ஓகே ஓகே, அதாவது அவங்க ட்ரெயின் டிராவல் மிஸ் பண்ணிட்டாங்கன்றோடனே உடனே தெரிஞ்சிருச்சு.

0: இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைய நேர்கள் நிறைய பேர் வந்து முயற்சி செஞ்சாங்க, செம்மையா சில பேர் பதிச்சுவாங்க இல்லையா.
1: சில பேர்ல பாதியில கதை கேட்கும் போதே கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க.
0: கதையை ஓபன் பண்ணும் போதே சில பேர் பதில் சொன்னாங்க, சில பேர் முடிவுல பதில் சொன்னாங்க, சில பேர் சூப்பரா முயற்சி செஞ்சாங்க, ரொம்ப நெருங்கி சில பேர் வந்து மிஸ் பண்ணாங்க. எல்லாருக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இன்று உங்களோட இணைந்திருந்தது நான் சூரிய பிரகதீஷ் மற்றும்
1: ஹரிணி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்டு ரசிகலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் முறையான திட்டமிடல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுள்ள அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:03. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இரவை வரவேற்கும் மாலை நேரத்தில் திரண்டலாய் வரும் பாடல்களோடு இன்று நிலா எனும் தலைப்பில் மாலை தென்றல். முதலாவதாக நேர்களின் நெஞ்சை வருடும் பாடலாக மௌனரகம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 5:30 ஆலய தரிசனம்.
0: மதுரை அழகர் கோவில் அருள் தரு பழமுதிச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 5:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

நேரம் மாலை 5:09. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிலவு நினைவுகளை தூண்டுதா இல்லை நினைவுகளால் நிலவு அழகாக தெரியுதா அப்படின்ற தெரியாத வண்ணத்தில் நிலவு வந்துட்டு எப்பயுமே நமக்கு ரொம்ப அட்டாச்சான ஒரு விஷயமா இருக்குது. இது ஆகாஷ்வாணி மதுரை தர நிலவுக்கான பாடல். மாலை தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கிற பாடல் குங்குமச்சிமேல் திரைப்படத்திலிருந்து இதோ வருகிறது.

0: 9.9 மெகாஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில அழகை வர்ணிக்கும் அற்புத கானங்கள், இதயம் வருடும் இடைக்கால இன்னிசை கீதங்கள்,
1: குழல் வளர்ந்து அலையானதே
0: கேட்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல.

நேரம் மாலை 5:15. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மங்கும் மலையில் மயக்கும் இசையாய் ஒலிக்கிறது மாலை தென்றல். நிலவை வரவேற்கும் பாடல்களை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தர அடுத்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து, இதோ காட்டலைகளில்.

நேரமலை 5:20, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னிசை கானங்களாய் வளம் வருகிறது மாலை தன்றல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து இதோ.

நேரமலை 5:25, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்களில் கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தர அடுத்த பாடல் மௌன சம்மதம் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை மணி 5:30 ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை அழகர் கோவில் அருள் தரு பழமுதிர்ச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பேர் விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம்.
3: நேரம் மாலை 5:31. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மாலை தென்றல் தரும் இன்னிசை காணங்கள். தேனிசை காணமாய் அடுத்து வரவிருக்கும் பாடல் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 5:30 ஆலய தரிசனம்.
0: மதுரை அழகர் கோவில் அருள் தரு பழமுதிச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பேரு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 5:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

நேரம் 5:38, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அன்பாய் காதலாய் அரவணப்பாய் நமக்கு கூடவே இருக்கிற நிலா இன்னைக்கு நம்ம ஆகாஷ்வாணிலையும் பாடலாக வந்துகிட்டு இருக்கு. இது ஆகாஷ்வாணி மதுரையின் நிலா பாடல்கள். அடுத்ததாக வரும் பாடல் காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து. இதோ

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில அழகை வர்ணிக்கும் அற்புத கானங்கள், இதயம் வருடும் இடைக்கால இன்னிசை கீதங்கள்,
1: குழல் வளர்ந்து அலையானதே.
0: கேட்க மறந்துடாதீங்க, இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

நேரம் மாலை 5:43, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அழகான இனிமையான மனதை தொடும் பாடல்களா ஒழித்து வந்துட்டு இருக்கு நம்ம மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தர அடுத்த பாடல் அமைதிப்படை திரைப்படத்திலிருந்து இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 5:30 ஆலய தரிசனம்.
0: மதுரை அழகர் கோவில் அருள் தரு பழமுதிர்ச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பேரு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 5:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 5:30 ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை அழகர் கோவில் அருள் தரு பழமுதிர்ச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானி உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பேருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம்.
3: நிறமலை 5:50. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணியின் மாலை தென்றல். அடுத்ததாக வரும் பாடல் டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து, இதோ காட்டளைகளில்.

0: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
1: அதுதான் இதுவோ
0: அனலாக கொதித்தது இந்த மனது.

நேரம் மாலை 5:55. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அழகான இனிமையான மனதை தொடும் பாடல்களை ஒழித்தது இன்றைய மாலை தென்றல் நிறைவான கானமாய் வருகிறது. காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்கலாம் சேவை செய்திகள். விடுதிகள் உங்கள் ஊருக்கு அருகிலேயே உள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதியுதவி செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மறுவாழ்வு சேவைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்கின்றன. இது மட்டுமில்லாமல் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை எளிதாக ஒரே இடத்தில் பெறும் வகையில் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. யூடிஐடி அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாப்பாளர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்கின்றன. மேலும் தகவல்களுக்கு உங்கள் அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விடுதிகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். பொதுநலன் கருதி வெளியிடுபவர், திட்ட இயக்குநர், தமிழ்நாடு உரிமைகள் திட்டம், மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையகம், லேடி வில்லிங்டன் கல்லூரி வளாகம், காமராஜர் சாலை, சென்னை 5.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விடுதிகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி,

0: ஆக்குபேஷனல் தெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரப்பி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:11. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை.

நேரம் 6:24. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நிறைவு பெறுகிறது விளக்கேற்றும் வேளை.

நிகழ்ச்சிகளின் தொகுப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேர்முமாய் மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 அந்திப்பூகள், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி ஆர் சிவகுமார் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டி இது ஹிட், 7:30 பிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல், 7:32 பாட்டு இது ஹிட் தொடர்ச்சி, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். இரவு 8:00 சக்கரவியூகம் பகுதி 8 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:30 பட்டாம்பூச்சிகள், சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஸ்ரீ சேவக மூர்த்தி உயர்நிலைய பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி, கதை கேட்க வாங்க, வழங்குபவர் இருதயராணி அவர்கள்.

9 மணிக்கு த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட். ஸ்ரீ சாஷி சேகர் வெம்பட்டி சேர்பர்சன் CBFC அவர்கள். 9:50 திரையிசை, 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. 11 மணிக்கு மதுரை பண்பலையின் நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும், 11:59 FM விவித் பாரதி தமிழ் 102.3 MHz-இல் இரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 மணி வரை நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கான் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள இ ஜாக்ரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நுகர்வோருக்கு நீதி கிடைப்பதில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் நேரத்தில் பொறுப்பான வர்த்தக நடவடிக்கையை உறுதி செய்ய இ ஜாக்ரதி இணையதளம் உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர்த்தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்து

0: புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பின்னர் மண்டகப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளையும் திரு அருண்ராஜ் எடுத்துரைத்தார். பொங்கல் பண்டிகையின் போது தகுதியுடைய அனைவருக்கும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலவச வேட்டி சேலை வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் சாலை பணிகள் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத இரண்டு தனி நபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாநில நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி, குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இருபது சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார்.
2: சமூக வலைதளங்கள்லையும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் E20 வந்து பெட்ரோலில் கலந்து இப்போ விற்கப்படுகிறது எல்லா பெட்ரோல் பங்க்லையும். அதை பற்றி ஒரு தவறான ஒரு வதந்தி பரவிட்டுருக்கு. அதை மாதிரி என்ஜின் லைஃப் வந்து கம்மியாயிடும், மைலேஜ் கம்மியாயிடும், பாதிப்பாயிடும், வண்டிகளுக்கு பாதகம் ஏற்படும் என்ற மாதிரி ஒரு வதந்திகள் போயிட்டு இருக்குது. இது முற்றிலும் தவறானவை. உண்மையாக சொல்ல போனால் இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவும் உகந்தது. 20% நம்ம எத்தனால் கலந்தாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டேன் வந்து 95 மேல போறது. முன்னாடி 91 இருந்தது. ஒரு பெட்ரோலோட தரம் வந்து எப்படின்னா ரிசர்ச் ஆக்டன் RON நம்பர். ஸோ எவ்வளவு அதிகமா இருக்கோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இந்த எத்தனால் கலந்ததுனால அந்த பெட்ரோலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சுற்றுச்சூழல் 30% அதோட நட்சத்திரம் வெளியிடுறது பார்த்தீங்கன்னா வண்டி அதுக்கு ரொம்ப குறைஞ்சு வருது. விவசாயிகளும் பயனடைகிறாங்க.
0: நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார்.
3: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5.5 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று 8 மணி அளவில் அதே பகுதியில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.

மாவட்டச் செய்திகள். கடலூரில் இளைஞர் விளையாட்டு அரங்கத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் மற்றும் அலுவலர்களுக்கான குடியிருப்புகளை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அரவிந்த் தர்மாதிகாரி இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2வது சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள துணை மின் நிலைய பணியாளர்களுக்கு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று திருப்பத்தூரில் நடைபெற்றது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் தோட்டாவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ். உங்க மாலை பொழுத வைபா மாத்த பீட்டான பாடல்களோட காற்றலைகளில் வந்துவிட்டது அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில இணைந்திருக்கேன் நான் ஹரிணி. நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்கலாம் யூத் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுதான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம், கில்லி திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நல்ல பீட்டான சாங்ஸோட உங்க மாலை பொழுத வைபா வச்சுக்கிற அந்திப்புக்குள் நிகழ்ச்சி தான் கேட்டிணைந்திருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம், ராஜா ராணி திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை மணி 5:30 ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை அழகர் கோவில் அருள் தரு பழமுதிர்ச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பேர் விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம்.
3: என்ன ரம்யா, செடியும் கையுமா எங்க கிளம்பிட்ட?
4: நான் சொல்றேன் சுரேஷ், வா என் கூட.
3: என்ன ரம்யா, இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, ஒன்ன மாதிரியே இங்க எல்லாரும் செடியும் கையுமா நிக்கிறாங்களே.
4: உனக்கு விஷயமே தெரியாதா?
3: அட, என்ன விஷயம் ரம்யா சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
4: ஜூலை 1 முதல் 7 வரை வன மகோத்சவ வரம், அதாவது மரம் நடும் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்காகத்தான் நானும் செடி நட வந்திருக்கேன்.
3: ஒரு செடி நடுறதுனால என்ன பெரிய மாற்றம் வரப்போது ரம்யா?
4: இந்த செடியை நடுறதுனால சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்னால முடிஞ்சதை செய்யறேன். நாளைய தலைமுறையும் என்னோட பேரை சொல்லும்ல.
3: ஓ அப்படியா, உன் பேரை சொன்ன மட்டும் போதுமா? எனக்கும் ஒரு செடி கொடு.

0: நானும் இப்பவே உன்னோட சேர்ந்து ஒரு செடியை நடுறேன். என்னோட பேரையும் நாளைய தலைமுறை சொல்லட்டும்.
1: குட் சுரேஷ், இதுதான் வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் நட்டாலே போதும், நம்ம ஊரும் நாடும் பசுமையா மாறிடும்.
0: இந்த வன மகோத்சவ வாரத்தில் ஒரு மரம் நடுங்கள்.
1: பசுமையான பூமியை நாளைய தலைமுறைக்கு பரிசாக கொடுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுதான் இணைந்திருக்கும். நல்ல வைபான பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் நானும் ரவுடிதான் திரைப்படத்திலிருந்து.

சாத்திய ராத்திரி பார்த்த ரவுடி பய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்ட போட்டு கடத்தனும் கடத்தனும் கடத்தனும் ஒண்ணு வாய் மூடிய வாய போலந்த வெறுங்காலில விண்வெளி போன வெறப்பா இருந்தா.

0: அந்திப்புகள் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். சீறு திரைப்படத்திலிருந்து.
1: த்ரிஷா இந்த படத்தோட இன்டென்ட் முன்னைகள் தான் சூப்பரா இருப்பாங்க. பட் அதுல ஹீரோ கொஞ்சம் சுமாரா தான் இருப்பாரு.
2: ஏய், நீ என்ன சந்தன ஃபானா?
3: தேங்க்ஸ்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் நிறைவு பெறுகிறது அந்திப்பூக்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சலாக எழுதியவர் பி ஆர் சிவகுமார் அவர்கள்.

காஞ்சிபுரம் ஒன்றியம் களக்காட்டூர் ஊராட்சியில் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலை வாய்ப்பை உறுதி செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விபிஜி ராம்ஜி திட்டத்தை மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் பணிகளை துவக்கி வைத்து பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சர்வதேச குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்வு மைய கூட்டரங்கில் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவதற்கான உறுதிமொழியினை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் எஸ் பி கே தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆர் வி ரஞ்சித்குமார் தலைமையில் அரசு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் ஆகியோர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்து பூங்காவனம் உண்டு உறைவிட சிறப்பு பள்ளி மையத்தில் சேர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் புத்தகப்பை புத்தகங்கள் மற்றும் பள்ளி சீருடைகளை வழங்கினார்கள். மேலும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான பல்வேறு நிகழ்ச்சிகளான கையெழுத்து இயக்கம், சுவர் விளம்பரங்கள், பேனர்கள், ஸ்டிக்கர்கள் ஒட்டுதல், துண்டு பிரசுரங்கள் விநியோகத்தில் ஆகியவை நடைபெற்றன. அனைத்து குழந்தைகளுக்கும் பள்ளி செல்லும் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டவும், காஞ்சிபுரம் மாவட்டத்தை குழந்தை தொழிலாளர்கள் அற்ற மாவட்டமாக மாற்றிடவும் அனைத்து தரப்பினரும் தங்களது ஒத்துழைப்பினை நல்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்வு மைய கூட்டரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திவ்யஸ்ரீ 9 விவசாய பயனாளிகளுக்கு ₹32 லட்சம் மதிப்பீட்டில் பயிர்கடன், மகளிர் சுயஉதவிக்குழு கடன் மற்றும் வேளாண் எடுப்பொருட்களை வழங்கினார். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் உலக இரத்த கொடையாளர் தினத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்த தான கொடையாளர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடை வழங்கினார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14 உலக இரத்த கொடையாளர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பான இரத்தம் மற்றும் இரத்த பொருட்களின் அவசியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தன்னார்வத்துடன் இரத்தம் வழங்கும் கொடையாளர்களின் உயிர்காக்கும் பங்களிப்பை நன்றி தெரிவிக்கும் இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை பொது மருத்துவமனையில் உலக இரத்த கொடையாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் உலக இரத்த தானம் உறுதிமொழியினை மாவட்ட வருவாய் அலுவலர், மருத்துவர்கள், செவிலியர்கள், எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர். மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற கட்டுரை, பேச்சு மற்றும் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றியம் மேவலூர்குப்பம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2025-26 கீழ் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளியில் ₹36 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறை கட்டிடம் மற்றும் பழுது நீக்கி புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழக நலத்துறை அமைச்சர் திறந்து வைத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் ₹17 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தையும் திறந்து வைத்து பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளுடன் 2026 ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான 2ஆம் காலாண்டு கூட்டம்

0: மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்திற்குட்பட்ட குன்னம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பிரதம மந்திரி ஜன் ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் 8 குடியிருப்புகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு சுகாதாரத்துறை சார்பில் மொளச்சூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு சுகாதார மையத்தில் சிகிச்சை பெற வருபவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்தும் பார்வையிட்டார். பின்பு கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் திருமங்கலம் ஊராட்சியில் இயங்கி வரும் கால்நடை மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளையும் கேட்டறிந்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் B.R. சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20 தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பச்பத்ராவில் 1,05,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், 21 மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியாக மேற்காசிய சூழல் அமைந்ததாக குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் இந்த கடுமையான சவாலை எதிர்கொள்ள முடியாமல் திணறியதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த காலத்தில் இந்தியா சரியான முடிவுகளை எடுத்து தடையற்ற பெட்ரோலிய பொருட்கள் விநியோகத்தை உறுதி செய்ததாகவும் தெரிவித்தார். எந்த ஒரு நெருக்கடியான சூழல் எழுவதற்கு முன்பும் முன்கூட்டியே திட்டமிட்டு சவால்களை சமாளித்ததாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கு முன்பு 26 இருந்து பெட்ரோலிய பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்து வந்ததாகவும், போர் சூழல் ஏற்பட்ட பின்பு 40 மேற்பட்ட நாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்து உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனையும் மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு தமது அரசு திட்டங்களை வகித்ததாகவும் பிரதமர் கூறினார். நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை கணிசமான அளவில் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்த அவர், உலகின் 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நாடாக இந்தியா விளங்குவதாகவும் குறிப்பிட்டார். எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கிய மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். நெருக்கடியான காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பி சிலர் அரசியல் செய்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். வளைகுடா நாடுகள் மற்றும் யுக்ரைனில் ஏற்பட்ட சண்டை காரணமாக உலகில் யூரியா உர பற்றாக்குறை ஏற்பட்டதாக கூறிய அவர், பல நாடுகளில் 1 3,000 ரூபாய் வரை யூரியா விற்கப்பட்டதாக கூறினார். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டில் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு 1 300 ரூபாய்க்கே யூரியா வழங்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ராஜஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை குஜராத் சென்ற பிரதமர், சனந்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி கூட மற்றும் ஆய்வகத்தை திறந்து வைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20 முதல் அடுத்த மாதம் 13 வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். கல்லீரல் மற்றும் நீரிழிவு தொடர்பான நோய்கள் குறித்த விழிப்புணர்வு

0: விழிப்புணர்வை மக்களிடம் அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று கல்லீரல் நோய் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுவோரின் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக தெரிவித்தார். உடல் பருமனால் நீரிழிவு, கல்லீரல் பெருக்கம் மற்றும் இதய நோய்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். நோய்களை கட்டுப்படுத்த அறிவியல் வளர்ச்சி மட்டும் போதாது என்றும், நோய் வராமல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். விஞ்ஞானபூர்வமான தொடர் ஆய்வுகளுக்கு பிறகே எத்தனால் கலந்த எரிபொருள் பயன்படுத்தும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழில் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் பொறியியல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திருமதி வர்த்திகா சுக்லா, கடந்த 2015 முதலே எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடம் மத்திய அரசு கருத்துக்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வாகன உற்பத்தி நிறுவனங்களிலும் இது தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் திருமதி வர்த்திகா சுக்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. காங்கோ நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வீரர்களின் தொழில் சார்ந்த பயிற்சி, சிறப்பான செயல்பாடு, அர்ப்பணிப்பு மிக்க சேவை ஆகியவற்றுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 231 ரூபாய் வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் சிபிஐ இன்று சோதனை நடத்தியது. பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் கனரா வங்கி அளித்த புகார்களின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி காமினினியின் இறுதிச் சடங்குகள் அந்நாட்டு தலைநகர் தெஹ்ரானில் இன்று தொடங்கியது. 6 நடைபெறும் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மறைந்த தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பொதுமக்களின் பார்வைக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது ஆன்மா இளைப்பாற்றலுக்கான பிரார்த்தனைகளும் நடைபெற்று வருகின்றன. ஈரானின் மூத்த அரசியல் தலைவர்கள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பீகார் ஆளுநர் சையத் அத்தா ஹஸ்னைன், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா ஆகியோர் இந்தியா சார்பில் இறுதி மரியாதை செலுத்தினர். ரஷ்ய முன்னாள் அதிபர் திரு டிமித்ரி மெத்வதேவ், சீனாவின் பிரதிநிதி ஹி வே, ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முஸ்தாகி உள்ளிட்டோரும் ஆயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள எண்ணெய் கிடங்கில் யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை உறுதி செய்துள்ள ரஷ்ய அதிகாரிகள் யுக்ரைன் அனுப்பிய ஏராளமான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கவர்னர் திரு அலெக்சாண்டர் பெக்லோவ், பால்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள கிர்வோஸ்கி மாவட்டத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை தடுக்கும் வகையில் ரஷ்ய வான்வழி பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் யுக்ரைனின் 72 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இத்தாக்குதல் குறித்து தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா விதித்துள்ள நீண்டகால தடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். ரஷ்யாவின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதலை யுக்ரைன் ராணுவம் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 10-2 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ஐவேட்டா, கசகஸ்தானின் சோஞ்சா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 2-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஒலிவியா லென்சர், ரஷ்யாவின் ஏகட்டரினா இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் இந்தியா கைப்பற்றியுள்ளது. இப்போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது.

இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் டோட்டாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20 தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில அழகை வர்ணிக்கும் அற்புத கானங்கள், இதயம் வருடும் இடைக்கால இன்னிசை கீதங்கள்,
1: குழல் வளர்ந்து அலையானதே.
0: கேட்க மறந்துடாதீங்க, இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 5:30 ஆலய தரிசனம்.
0: மதுரை அழகர் கோவில் அருள் தரு பழமுதிர்ச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 5:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

நேரமலை 7:32, இது ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சூப்பரான புதுசான அட்டகாசமான பாடல்களா ஒழிக்க இருக்கு நம்ம பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் ஒழிக்க இருக்கிற முதல் பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து. இதோ காட்டலைகள்ல நேரில் வந்துகிட்டே இருக்கு.

100.9 ஒளிச்சுக்கிட்டு இருக்கு பாட்டு, இது ஹிட்டு. ஹிட்டான பாடல்களோட வரிசையில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை லார்ட் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான சூப்பரான டக்கரான பாடல். இதோ காட்டலைகளில் நேர்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 5:30 ஆலய தரிசனம்.
0: மதுரை அழகர் கோவில் அருள் தரு பழமுதி சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 5:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: முருகனின் பெயரை நெருங்கி செல்லுங்கள். குமாரனின் ஊரை

செம்மையான புது வசான பாடல்களாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. பாட்டு இது ஹிட்டு, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்து வர இருக்கிற பாடல் காளிதாஸ் 2 திரைப்படத்திலிருந்து. இதோ காட்டளைகளில் நேர்களுக்காக பழம் வருகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில அழகை வர்ணிக்கும் அற்புத கானங்கள், இதயம் வருடும் இடைக்கால இன்னிசை கீதங்கள்,
1: குழல் வளர்ந்து அலையானதே
0: கேட்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

நேரம் 7:43 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வரிசையா ஹிட்டான சூப்பரான பாடல்களை வலிச்சுட்டு இருக்கு நம்ம பாட்டு. இது ஹிட்டு. அடுத்ததா வரப்போற சூப்பர் பாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து இது பாடல் காட்டலைகளில் நேர்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 5:30 ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை அழகர் கோவில் அருள் தரு பழமுதிர்ச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 5:30 ஆலய தரிசனம்.
0: மதுரை அழகர் கோவில் அருள் தரு பழமுதிர்ச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி நாளை காலை 5:30 நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: நாளை காலை 5:30 ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை அழகர் கோவில் அருள் தரு பழமுதிர்ச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானி உடனுரை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: 25 ஆண்டுகளாக

0: 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம்.
1: நேரம் 7:49. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததா வர இருக்கிற பாடல் வித் லவ் திரைப்படத்திலிருந்து இதோ வந்துகிட்டே இருக்கு.

நேரம் 7:53. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மாஸ்க் திரைப்படத்திலிருந்து இதோ.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ.

0: என் பெயர் வேணு, சிஇஓ ஸ்பை அண்ட் டிடெக்டிவ் சர்வீசஸ். உன் பெயர்?
1: நேசத்துக்கும் பாசத்துக்கும் தேசம் ஒன்றும் தேவையில்லை.

0: இது யாரு?
1: நேரம் 7:57. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் பாட்டு இது ஹிட்டு. நிறைவா வருது ஒரு கானம் டிராகன் திரைப்படத்திலிருந்து. இதோ

0: தொடர்ந்து செய்தி அறிக்கை சென்னையா கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். திரு பிரகலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள இ ஜாக்கிரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர் தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத 2 தனிநபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தவறான தகவல்களை கூறி வருவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார்.

0: கல்லணையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் அதிகம் பயன்பெறும் என்ற தகவல் தவறானது என்று தெரிவித்தார். விரைவில் மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும், இக்கூட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை பிரதமர் நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:05. சக்ரவியூகம் புலனாய்வு தொடர் 2 அத்தியாயத்தின் 8 பகுதி. கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்பு எஸ் கார்த்திகை தீபன். கதை களத்தில் இதுவரை
3: ஸ்டெல்லா, நமக்கு இன்னொரு வேலை இருக்கு, கிளம்பலாம்.
4: எங்கே சார்?
3: கிரேவியார்ட்.
4: ஓகே சார்.
3: பைரவ், வா கிளம்பலாம்.
5: எவாடா, ஒரு வழியா எல்லாரும் வெளியே வந்துட்டீங்களா? வாங்க கிளம்புவோம்.
4: ஸ்ரீதர், எப்பதாண்டா நீ தைரியசாலியா மாற போற?
5: நான் தான் மார்ச்சிற்குள்ளே வரலையே. கிரேட் எஸ்கேப்.
3: டேய், அந்த கார் சாவியை கொடு. ஸ்டெல்லா, கார்ல ஏறு. ஸ்ரீதர், நீயும் தான். ஸ்டெல்லா, பாடிஸ் தோன்றதுக்கு ரெண்டு பேரை பல்லாவரம் கிரேவியார்டுக்கு வர சொல்லு. மோரோவர், பல்லாவரம் டிஆர்ஓ அண்ட் கார்பரேஷனுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண சொல்லு. மேட்டர் மோர் சீக்ரெட், அதையும் இன்ஃபார்ம் பண்ணிடு.
4: ஷியோர் சார், இதோ பண்ணிடுறேன்.
5: கலல் சார், என்ன ஏதோ போனோம் அது இதுன்னு சொல்றீங்க, அப்புறம் தோண்டணும்னு வேற என்னமோ சொல்றீங்க. எங்க சார் போறோம்?
6: மயானத்துக்கு.
5: என்னது மயானத்துக்கா?

0: கருத்தில் இனி
1: முனியாண்டி, மூணு நாளைக்குள்ள புதைச்ச எல்லா பணத்தையும் தோண்ட சொல்லு. ஐ ஹாவ் டவுட்.
2: சரிங்கய்யா, மொத்தம் 6 பணங்கய்யா மூணு நாள்ல.
3: சார், அதோ டிஆர்ஓ அண்ட் கார்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து அபிஷியல்ஸ் வந்திருக்காங்க.
1: வரட்டும்
4: ஐயா. இந்த தோண்டிட்டு இருக்க பாடியை புதைச்சு மூணு நாள் தாங்க ஆகுது.
1: ஓகே, தோண்டுங்க, பட் கவனம்
5: சார். கெட்ட வாடை அடிக்குது சார், சொன்னா கேளுங்க, போயிடலாம்.
1: ஷட் அப் ஸ்ரீதர்.
3: சார், இங்க பாருங்க, ஏதோ தெரிய ஆரம்பிக்குது. ஓ மை காட் சார், இங்க பாருங்க, பாடியோட தலைய

0: என்ன சார், இந்த பொணங்களோட தலையை பூரா வச்சு அவனுங்க என்ன சார் பண்ண போறாங்க? ஒருவேளை அந்த மண்டத்தின்னி பிசாசோட வேலையா இருக்குமோ? ஐயா, அதுங்க இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கும். நமக்கு மண்ட பத்திரம் சார், வாங்க சார் கிளம்பலாம்.
1: Just shut up ஸ்ரீதர். கனல் சார், இப்படி ஏன் எல்லா டெட் பாடிஸ்லயும் தலையை மட்டும் எடுத்திருக்கானுங்க?
2: We will find the reason. நீ மார்ச்சுரி கிளம்பு. அங்க பியூலா அண்ட் ஃபாகிமா இந்நேரம் பிளட் டொனேட் பண்ணவங்களோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிருப்பாங்க.
1: ஓகே சார், I'll go to that mortuary and collect the details and then I'll send it to you.

0: இந்த கேஸ் ரொம்ப குழப்பமா இருக்கு. மனிதர்கள் கிட்ட இல்லாத பிளட் எக்ஸ் குரூப் ஏன் இவனுங்க கண்டுபிடிக்கணும்? டெட் பாடிஸோட தலைகளை வச்சு என்ன பண்ண போறாங்க தெரியல. சம்திங் ஃபிஷி. ஸ்ரீதர், இந்த இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதானே பாரு.
1: எது இந்த இடத்துலயா சார்? இங்க என்ன சார் கிடைக்க போகுது? மண்டை ஓடும் எலும்பும் தான் கிடைக்கும். இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு சார். நாளைக்கு வந்து தேடலாம் சார்.
2: கனல் சார், இங்க பாருங்க, பைரவ் எதையோ பார்த்து கொலைக்கிறான்.
0: பைரவ்? என்ன பைரவ், எதை பார்த்து கொலைக்கிற?
2: கனல் சார், இங்க பாருங்க, ஏதோ ரொம்ப மாதிரி இருக்குது. ரொம்பம் தான் சார், பிளட் ஸ்டெயின்ஸோட இருக்குது.
1: ரைட்டு கனல் சார், நம்ம கழுத்துக்கும் இந்த ரம்பம் தான் போல. சிக்னல் கொடுத்துட்டு போயிருக்காங்க சார்.
2: அட, பேசாம இரு ஸ்ரீதர்.
1: போ
0: காத்ரின், அதுல ரத்தக்கரை இருக்கு பாரு. உன் கைரேகை படாம அந்த ரம்பத்தை இந்த பேக்ல இடு.
2: ஓகே சார். சார், இந்த ரம்பத்தை வச்சுதான் பாடிஸோட தலைய அறுத்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன்
0: சார். எஸ் காத்ரின், எனக்கும் அதான் தோணுது. பட் இதில் இருக்க இந்த ரத்தக்கரையை கவனி. டெட் பாடியில் மேக்சிமம் ரத்தம் உறைஞ்சிருக்கும் இல்லையா? பட் இந்த ரம்பத்தில் இருக்க ரத்தக்கரையை பாரு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஹவ் இட் இஸ் பாசிபிள்
1: சார்? அதான் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுல. வாங்க சார், கிளம்பலாம்.
0: வெயிட் ஸ்ரீதர், பைரவ் எகைன் குலைக்கிறான்.
3: சீக்கிரம்
2: எடுத்துட்டு வா. பைரவ் அந்த புதரை பார்த்து ரொம்ப அதிகமா குலைக்கிறான் பாருங்களேன்.

0: இன்னும் காணோம், சீக்கிரம் போய் முனியாண்டிய கூட்டிட்டு வா, இல்லனா டார்ச் லைட் உடனே வாங்கிட்டு வா.
1: சார், என்னைய போய் தனியா அனுப்புறீங்களே சார்?
0: சொல்றத சை ஸ்ரீதர், போய் உடனே டார்ச் லைட் வாங்கிட்டு வா.
1: பாண்டியம்மா அப்பவே சொல்லுச்சு.
0: என்னடா முனங்குற?
1: அது ஒண்ணும் இல்ல சார், இந்த போறேன்.

0: எங்கடா பேய் தொலைஞ்ச, எங்கடா போய் தொலைஞ்ச, ஐயையோ பயத்துல உளற ஆரம்பிச்சிட்டேனே.
1: கணல் சார், அங்க பாருங்க, பைரவ் கொலைச்சிட்டு அதோ அந்த பொதலுக்குள்ள ஓடிட்டு இருக்கான்.
2: பைரவ், பைரவ், ஸ்டாப், சொல்றத கேளு, நில்லு.
1: ஐயோ சார், நீங்க சொல்ல சொல்ல கேக்காம பைரவ் அந்த பொதலுக்குள்ள போயிட்டான் பாருங்க சார்.
2: பைரவ், பைரவ், இங்க போனா. காத்ரின், உன்னோட செல்போனை கொடு, டார்ச் ஆன் பண்ணு.
1: இதோ இந்தாங்க சார்.

0: கனல் சார், இங்க பாருங்க சார்.
1: டோன்ட் டச், டோன்ட் டச், இட்ஸ் எவிடன்ஸ்
0: சார். இது ஒரு பொண்ணு கொலை பண்ணி போட்டிருக்காங்க சார்.
1: எஸ் கேத்ரின், டோன்ட் டச் எனிதிங். கொஞ்சம் அந்த மொபைல் போனை கொடு.
0: இந்தாங்க சார். சார் சார், அங்க பாருங்க சார், நம்மளை நோக்கி ஒரு உருவம் ஓடி வந்துட்டு இருக்கு.

0: ஸ்ரீதர், ஸ்ரீதர், ஏன் இப்படி ஓடி வர்ற? என்னாச்சு?
1: அங்க அங்க
2: என்ன ஸ்ரீதர், அங்க அங்க என்ன இருக்கு?
1: நான் முனியாண்டிக்கிட்ட டார்ச் லைட் வாங்க போனேன்னா போனப்பா பெரிய சத்தம். என்ன என்ன என்னடான்னு உள்ள போய் பார்த்தா முனியாண்டி செத்து கிடக்கா சார்.
2: முனியாண்டி
1: குடிசையை நோக்கி போனேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் முனியாண்டி.

0: இதுக்கு மேல தாங்க முடியாது சார், வாங்க சார் போயிடலாம்.
1: சார் இங்க ஒரு பொண்ணு செத்து கிடக்குது, அங்க என்னடா முனியாண்டி செத்து கிடக்குறான், என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு?
2: எஸ் கேத்தரின், இந்த பொண்ணை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் கொலை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேத்தரின், இந்த பொண்ணோட கைய கவனி.
1: எஸ் சார். என்ன சார் அது?
2: பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டிக் எடு.
1: இந்தாங்க சார்.
2: லுக் கேத்தரின், எவிடன்ஸ பிளாஸ்டிக் பேக்ல கலெக்ட் பண்ணு.
1: சார்

0: கத்தியில குத்தி செத்து கிடக்கா முனியாண்டி. இங்க என்னன்னா ஒரு பொண்ணோட கையில பிஸ்டல்.
1: கேத்தரின், இந்த பொண்ணோட ஐடென்டிஃபை மார்க்ஸ கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இமிடியேட்டா நம்மளுடைய செல்லுக்கு அனுப்பு.
2: ஓகே சார், உடனே பண்றேன்.
0: சார், இந்த இடத்துல ஒரே பொணமா கிடக்குது சார். சொன்னா கேளுங்க சார், என்னை விட்டுருங்க சார், நான் கிளம்புறேன்.
2: சார், அங்க பாருங்க, மறுபடியும் வைர இன்னொரு பொதரை நோக்கி ஓடுறான்.
0: மறுபடியும் போனாமா?
2: டேய் டேய் ஸ்ரீதர் சார், மயங்கி விழுந்துட்டான் சார்.

0: ஆஹேமா, எல்லாமே முரண்பாடா இருக்கு, கவனிச்சியா?
1: ஆமா பியூலா, யாரெல்லாம் இந்த மூணு நாள் பிளட் டொனேட் பண்ணாங்களோ அவங்க யாருமே இப்போ உயிரோட இல்லைன்னு டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு.
0: எஸ் ஃபாஹிமா, இதை உடனே நாம கனல் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். வெயிட், கனல் சாரே லைன்ல வராரு.
2: ஹலோ பியூலா.
0: சார், கனல் சார், நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சோம். எஸ் சார், கடந்த மூணு நாளாக பிளட் கொடுத்தவங்களோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண சொன்னீங்களே, நாங்கள் பிளட் யூனிட்ல டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அந்த பர்சன்ஸை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம் சார். நாங்கள் காண்டாக்ட் பண்ண பர்சன்ஸ் யாருமே உயிரோட இல்லை சார்.
3: அவங்களோட சொந்தக்காரங்க தான் ஃபோன் அட்டென்ட் பண்ணி அவங்களாம் செத்துட்டு தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க.
4: மை காட், எல்லாமே மர்மமா இருக்கு பியூலா. இங்க இந்த மயானத்திலையும் சில மர்மங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஓகே, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். லோக்கல் போலீஸ் ஆல்சோ இங்கே வந்துருவாங்க. தென் ஸ்டெல்லா ரீச்சுடா?
0: இல்லை சார், ஸ்டெல்லா இன்னும் எங்கள் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகலையே.
4: மேபி சி இஸ் ஆன் த வே.
2: ஓகே பியூலா, நாங்கள் கிளம்பி வரோம்.
1: என்ன பியூலா, கனல் சார் என்ன சொன்னாரு?
0: அவங்க எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண போன மயானத்துல யாரோ ரெண்டு பேர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்களா ஃபாஹிமா?
1: வாட், என்ன சொல்ற?
0: எஸ் ஃபாஹிமா, அவங்களோட பிளான் ரொம்ப தீவிரமா இருக்குன்னு நினைக்கிறேன்
1: ஃபாஹிமா. பிளட் குரூப் எக்ஸ் தயாரிச்சு அப்படி என்னதான் பண்ண போறானுங்க
0: ஃபாஹிமா? இதுக்கு பின்னாடி இன்டர்நேஷனல் பயோக்ரைம் மாஃபியா இருக்குன்னு என்கிட்ட கனல் சார் சொல்லியிருக்காரு.
1: என்னது, இன்டர்நேஷனல் பயோக்ரைம் மாஃபியாவா?
0: ஆமா ஃபாஹிமா, புதுசா உருவாக்குற செயற்கை ரத்தத்தை வச்சு புது வகையான உயிரினத்தை உருவாக்குறது.
1: என்னது, புது வகையான உயிரினமா? புரியல பியூலா, புது வகையான மனுஷன் உருவாக்குற மாதிரியா?
0: இல்ல ஃபாஹிமா, இவனுங்க பார்க்க மனுஷன் மாதிரி இருப்பானுங்க, ஆனா கோல்ட் பிளட்டட் ஹியூமன்ஸ்.
1: ஆனா மனுஷங்க நாம வார்ம் பிளட்டட் ஹியூமன் பீயிங் தானே?
0: ஆமா ஃபாஹிமா, யூ ஆர் கரெக்ட். நாம வெப்ப ரத்த பிராணிகள்னு கூட சொல்லலாம், ஆனா மனித ரத்த வகையும்

0: பழங்கால மிருக ரத்த வகையும் சேர்த்து உருவாக்குற முயற்சி தான் இந்த பிளட் குரூப் எக்ஸ்பிளான்.
1: இதனால என்ன ப்ராஃபிட் அவனுங்களுக்கு பியூலா?
0: மனித இனத்துக்கு பதிலா வேறொரு ஹைபிரிட் இனத்தை கொண்டு வந்து வளர்ந்து வர நாடுகளோட மனித வளத்தை அழிக்கிறது தான் அவனுங்களோட பிளான்.
1: என்ன சொல்ற பியூலா, இது பேரழிவுக்கு வழிவகுக்குமே பியூலா?
0: அது தெரிஞ்சுதான் இந்த ஆபத்தான எக்ஸ்பெரிமெண்ட்ல இறங்கிருக்கானுங்க.
1: தமிழினி போன பஸ் ஹைஜாக் பண்ணன அந்த டீம் தான் இதுக்கும் காரணமா இருக்குமோ பியூலா?
0: இல்ல ஃபாஹிமா, இவனுங்க வேறன கனல் சாரே சொல்லிட்டாரு. அதோ அங்க பாரு, கனல் சாரே வந்துட்டாரு.
2: பியூலா, ஃபாகிமா, நீங்க கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாத்தையும் இமிடியட்லி நம்மளுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு அனுப்பிடுங்க.
1: கனல் சார், பியூலா என்கிட்ட சொன்னது உண்மையா? அங்க மயானத்துல ரெண்டு பேரை கொலை பண்ணி போட்டிருக்காங்களாமே.
2: எஸ் ஃபாகிமா, நாம இனிமே ஒவ்வொரு அடியையும் ஜாக்கிரதை எடுத்து வைக்கணும்.
1: கண்டிப்பா சார். கனல் சார், ஸ்ரீதர் எங்க?
3: ஸ்ரீதரா, அங்க காருக்குள்ள பாரு, மயங்கி கிடக்குறான். வரிசையா டெட் பாடிஸை பார்த்தவன் மயக்கடிச்சு விழுந்துட்டான். சார் தான் அவனை தூக்கி காருக்குள்ள போட்டாரு. அப்புறமா நாங்க கிளம்பி வந்தோம்.
1: இவன் மண்புழுக்கே பயப்படுவான், மயானத்துல விட்டா இப்படிதான் மயக்கப்பட்டு விழுவான். இருங்க கொஞ்சம் வரேன். எங்க அவன்? டே ஸ்ரீதர், டே எந்திரி, எந்திரா ஸ்ரீதர்.
4: இது இது என்ன ஆம்புலன்ஸா?
1: என்னைய
4: போற வழியில பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் இறக்கி விட்டுருங்க. இப்படியே கடைசி பஸ் புடிச்சு ஊர் போய் சேர்ந்துருவேன். மார்ச்சுரி மயானம் போனோன்ட்டு இனிமே என்னால வர முடியாதுப்பா. உங்களுக்கு புண்ணியமா போகும். பேசாம நான் போய் பாண்டியமா கூட முறுக்கு வித்தே புடைச்சுக்கிறேன்.
1: இன்னைக்கு பந்த், பஸ் எல்லாம் ஓடாது.
4: பஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் நடந்தே போறேன்.
2: வாய மூடுடா
4: கனல் சார். ஐயோ, இது வேற. ஓகே ஓகே, சிக்கிட்டேன், தப்பிக்கவா முடியும்?
2: பியூலா, ஸ்டெல்லா கிட்ட இருந்து எதுவும் கால் வந்துச்சா?
0: இல்ல சார், எந்த காலும் வரல சார்.
2: அப்பவே அனுப்பி வச்சேனே, என்னாச்சுன்னு தெரியலையே. ஐ திங்க் சி இஸ் ஸ்டக்டு வித் சம்வேர். ஸ்டெல்லா எப்படி வந்துருவா? ஓகே, லிசன் பியூலா.
0: சார்,
2: பிளட் குரூப் எக்ஸ் பத்தின டீடைல்ஸ் உன்னோட மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறேன். அதை மேஜர் சுபாஸ்க்கு அனுப்பிடு. இட்ஸ் ஹைலி சீக்ரெட்.
0: ஓகே சார்.
2: ஃபாகிமா.
1: சார், சொல்லுங்க சார்.
2: நீ, கேத்தரின் அண்ட் ஸ்ரீதர் மூணு பேரும் தரமணியில் இருக்கக்கூடிய ஐடி பார்க்குக்கு கிளம்புங்க.
1: ஓகே சார்.
2: அங்கே மிஸ்டர் ராமை மீட் பண்ணுங்க. எனக்கும் பியூலாவுக்கும் ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. வி ஆர் மூவிங் டு க்ரோம்பேட்.
0: சார், இவ்ளோ மரணங்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் திணறி போய் நிக்கிறாங்க சார். அவனுங்க என்ன சைக்கோவா, இத்தனை உயிர்களை எடுத்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம புதைச்ச பொண்ணுங்களோட தலையை தனியா எடுத்திருக்கானுங்க. நினைச்சாலே கொடூரமா இருக்கு சார்.
2: பியூலா, அவனுங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எந்த எல்லைக்கும் போவானுங்க. நமக்கு கிடைச்ச பிரைமரி டீடைல்ஸ் படி அவனுங்களோட நெட்வொர்க் வேர்ல்டு வைடா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில இருந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது பியூலா.
0: என்ன இன்ஃபர்மேஷன் சார்?
2: இங்க சென்னையில நடந்த இதே மர்ம கொலைகள் மாதிரி நைஜீரியால இருக்கக்கூடிய கேனோ சிட்டியில நடந்திருக்கு. புதைக்கப்பட்டிருந்த 25 டெட் பாடிஸோட தலைகளை காணாமாம்.
0: என்ன சார் சொல்றீங்க, நைஜீரியாலயுமா? அது ஆப்பிரிக்கால இருக்கு. அங்க நடக்கிறதும் தமிழ்நாட்டுல சென்னையில நடக்கிறதும் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும் கனல் சார்?
2: நான் சொன்னேன்ல பியூலா, இது ஹியூஜ் நெட்வொர்க். இவனுங்களோட மெயின் கோர் எங்க இருக்குன்றத நாம ட்ரேஸ் பண்ணணும்.
0: சரி சார், இப்ப நாம ஏன் க்ரோம்பேட் போயிட்டு இருக்கோம் சார்?
2: க்ரோம்பேட்ல ஒரு சஸ்பெக்ட் சிக்கி இருக்கான். அவன் தான் சில பேரை பிரெயின் வாஷ் பண்ணி

0: பிளட் டொனேட் பண்ண வச்சிருக்கிறான் பியூலா. நம்ம கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் படி ரத்தம் கொடுத்த யாருமே இப்போ உயிரோடு இல்லை. அது மட்டும் இல்லை, ரத்தம் கொடுத்தவங்க எல்லாருமே அபாண்டன் பீப்புள், ஐ மீன் ஆதரவற்றவங்க.
1: கர்னல் சார், அந்த சஸ்பெக்ட் எப்படி சிக்னா?
0: நம்ம AS2 ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய பிரபாகரனை அங்கே நான் அனுப்பி வச்சேன். சந்தேகிக்கிற மாதிரி பிளட் யூனிட்டுக்கு வந்து போகிற சஸ்பெக்டை மானிட்டர் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ பிடிபட்டிருக்கிறவன் ஒரு மறைமுக புரோக்கர். காசு கிடைக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஈவினிங் ஒரு வயசான பெரியவரை கூட்டிட்டு வந்திருக்கான். நம்ம ஏஜென்ட் சந்தேகப்பட்டு அவன்கிட்ட விசாரிக்கிறப்ப உளர ஆரம்பிச்சிருக்கான் பியூலா.
1: என்ன உளர்னா சார் அவன்?
0: பெரியவரோட பேரு என்னன்னு நம்ம ஏஜென்ட் கேட்டிருக்காப்ல. அதுக்கு அந்த பெரியவரை கூட்டிட்டு வந்த அந்த புரோக்கர் அந்த பெரியவர் பேசுறதுக்கு முன்னாடியே அந்த பெரியவரோட பேரை மாடசாமின்னு சொல்லியிருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் அந்த பெரியவரோட கையில் இருந்த அந்தோனி மேரின்னு பச்சை குத்தி இருந்ததை ஏஜென்ட் பார்த்துட்டாரு. தென் கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணதில் உண்மையை ஒத்துக்கிட்டான். இப்போ அந்த சஸ்பெக்டை நம்மளுடைய ஏஜென்ட் குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய குடோனில் அடைச்சி வச்சிருக்கிறார்.
1: அப்போ அவனை விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா உண்மையெல்லாம் வெளிவந்துடும் கணல் சார். கடவுளே, எத்தனை கொலைகள், ராஸ்கல், அவனை சும்மா விடக்கூடாது சார்.
0: மேபி இவனை மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு பியூலா. பட் இது இன்டர்நேஷனல் பயோ கிரைம் நெட்வொர்க். இதில் இவன் ஒரு கைக்கூலியாக தான் இருப்பான். பட் தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எவனாக இருந்தாலும் உண்மையை உளறிடுவான். ஸ்டெல்லா, வாட் ஹேப்பன்? உன்னைய கிரேவ்யார்ட்ல இருந்து பிளட் யூனிட் பில்டிங் தானே அனுப்பினேன், எங்க போன?
2: நான் நீங்க சொன்ன மாதிரி தான் பிளட் யூனிட்க்கு போயிட்டு இருந்தேன். பட் நடுவழியில தான் கவனிச்சு என்னை ஃபாலோ பண்ணி ஒரு கார் வந்துட்டு இருந்தது. நல்ல வேலை நான் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டேன். அந்த காரை டைவர்ட் பண்ணிட்டு இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் கிட்ட தான் என் காரை ஸ்டாப் பண்ணிட்டு உங்ககிட்ட கால் பண்ணிட்டு இருக்கேன்.
0: பி சேஃப் ஸ்டெல்லா. ஓகே, லிசன், இந்த கேஸ் முக்கோண சிக்கலா இருக்கு. நானும் பியூலாவும் குரோம்பேட் போய்கிட்டு இருக்கோம். நீ என்ன பண்றனா, நேர தரமணி ஐடி பார்க்க போ. அங்க ஃபாகிமா, கேத்தரின், ஸ்ரீதர் மூணு பேர் போயிருக்காங்க. இப்போ நீ உடனே கேத்தரினை காண்டாக்ட் பண்ணு. She will explain all.
2: ஓகே சார், I'll contact Catherine.
1: கணல் சார், தமிழினி பஸ் ஹைஜாக், நம்மள கார்ல துரத்துன அந்த குரூப், அப்புறம் கேத்தரினுக்கு NIPD டிட்டனேட்டர் இன்ஜெக்ட் பண்ண ட்ரை பண்ண நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் ஆன ஸ்ரீநாத், இதெல்லாமே சேம் நேரோ பாயிண்ட் மாதிரி எனக்கு தெரியல சார்.
0: எஸ், யூ ஆர் ரைட் பியூலா. நம்ம கிட்ட தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ண சொல்லி வேற கேங் டெரரிஸ்ட் ட்ரை பண்ணப்ப தான் கஸ்டடியில் இருந்த மூணு பேரும் இதயம் வெடிச்சு செத்தானுங்க. பட் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளட் குரூப் தயாரிக்க ஈடுபட்டிருக்கக்கூடிய டீம் வேற யாரோ. பட் இவனுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது.
1: எஸ் கணல் சார். சார், நாம குரோம்பேட் வந்துட்டோம் நினைக்கிறேன்.
0: எஸ் பியூலா. நம்ம MIB ஏஜென்ட் அனுப்பியிருக்க லொகேஷன் இந்த டைரக்ஷன் தான் காட்டுது. இறங்க பியூலா.
1: கணல் சார், இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லை, இங்க கொண்டு வந்து ஏன் அவன் அடைச்சு வச்சிருக்காரு?
0: ஒருவேளை சீக்ரெட்டா இருக்கணுமேனு இங்க கொண்டு வந்திருக்கலாம் பியூலா. வா, உள்ள போலாம்.
1: கணல் சார், அநேகமா இந்த இடம் பழைய மருந்து கூடனா இருந்திருக்கும் போல, ஒரே மருந்து நெடி.
0: பிரபாகர் அனுப்பின லொகேஷன் இதுதானே காட்டுச்சு? இங்க யாருமே இல்லையே பியூலா.
1: உங்க ரைட் ஷோல்டர்ல பிளட் டிராப் மாதிரி இருக்கு, இங்க பாருங்க சார்.
0: ஆமா, இது என்ன ரத்த துளி? அதுவும் ஏன் தோள்பட்டையில?
1: கணல் சார், அடி ஏதும் பட்டிருக்கான்னு பாருங்க.
0: இல்ல இல்ல பியூலா, எனக்கு அடி ஏதும் படலையே.

0: ஓ மை காட், பியூலா, இது நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகர். பியூலா, மூவ்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சக்ரவியூகம், புலனாய்வு தொடர் இரண்டாம் அத்தியாயத்தின் எட்டாம் பகுதி. கதைக்களத்தில் கதாபாத்திரங்கள்: ஸ்டெல்லாவாக எம் ஐஸ்வர்ய லட்சுமி, ஆர்த்தி பியூலாவாக ஏ நபீஷா, ஃபாஹிமாவாக ஆர் சாந்தினி, ஸ்ரீதராக எம் முத்துசெல்வம், கேத்ரினாக பி கே அஜிதா. இவர்களுடன் கதை, எழுத்து, மனத்திரை கதை மற்றும் தயாரிப்புடன் கதைக்களத்தில் கனல் பிரியனாக களமிறங்கியது எஸ் கார்த்திகை தீபன். இப்பகுதியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 9:30 கேட்கலாம். அதுவரை காத்திருங்கள்.

0: நேரம் 8:31.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் பட்டாம் பூச்சிகள். பட்டாம்பூச்சி மாதிரி மெல்ல சிறகடிச்சு பறக்கக்கூடிய நம்ம குழந்தைகளுடைய தனித்திறமைகளை தான் ஒவ்வொரு வாரமும் பட்டாம்பூச்சி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியானது இரண்டு பகுதியா வளம் வர காத்துட்டு இருக்கு. முதல் பகுதியாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலைப்பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இரண்டாம் பகுதியாக கதை கேட்க வாங்க பகுதி இடம்பெறுகிறது. சிங்கமுனரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியில முதலாவதாக வரக்கூடிய தர்சன் என்ற மாணவர் தமிழ் முதல் புத்தகம் பற்றிய பல தகவல்களை நமக்கு சொல்றதுக்கு வராங்க. வாங்க கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது தமிழின் முதல் புத்தகத்தை பற்றி பேச வந்துள்ளேன். இப்போதைய உங்கள் வேலையே புத்தகம் படிப்பதுதான். பாட புத்தகம் எத்தனை புத்தகங்கள் வாசித்திருப்பீர்கள்? இப்படி அச்சில் வெளியான பல புத்தகங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள். உங்களுக்குள் ஒரு கேள்வி தோன்றியிருக்கும், தமிழின் முதல் அச்சு புத்தகம் எது? இந்திய மொழியில் வெளியான முதல் புத்தகமே தமிழ் புத்தகம்தான் என்பது ஆச்சரியமான செய்திதானே. அந்த புத்தகத்தின் பெயர் தம்பிரான் வணக்கம். இது 1578 வெளியிடப்பட்டது. இதை எழுதியவர் ஹென்ரிக் ஹென்ரிக்ஸ். இது போன்ற வெளிநாட்டு பெயர்கள் தமிழுக்கு தகுந்த மாதிரி மாற்றப்படும். அப்படி மாறிய பெயர் அன்றிக்கு அடியலார். இந்திய மொழிகளிலேயே முதன் முதலாக அச்சு கண்டது தமிழ் மொழிதான். இந்த நூல் வெளியீட்டில் இன்னும் 2 ஆச்சரியங்கள் உள்ளன. தமிழ் நூலான இது அச்சானது கேரள மாநிலத்தின் கொல்லம் நகரில் பதிப்பித்த நாள் 20/10/1578. இந்த தகவல்கள் அந்த நூலிலேயே உள்ளன. அந்த புத்தகம் வெளியானதும் தமிழ்நாட்டின் அல்ல, போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகரான லிஸ்பன் நகரில் தான் இது வெளியாயிற்று. அங்கிருந்து இந்த நூலின் பிரதிகள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. அந்த காலத்தில் தமிழ் மொழி எழுத்துக்களுக்கான அச்சுக்கலை முதன் முதலாக ஏற்பாடு செய்தவர்களில் ஹென்றிக்கும் ஒருவர். இவர் அச்செழுத்துக்களை உலோகத்தில் உருவாக்குவதில் சிறந்த ஒருவரின் உதவியை பெற்று தமிழ் எழுத்துக்களின் அச்சுக்கலை உருவாக்கினர். இது தமிழ் அச்சுக்கலைக்கு பெரும் கொடையாக அமைந்தது. நன்றி.
1: அடுத்ததா ஒரு போரும் ஒரு நூலும் உரையாட வர்றாங்க மாணவர்கள் பிருந்தாயினி மற்றும் சஞ்சனா ஸ்ரீ.
3: நாங்கள் ஸ்ரீ சேவகமூர்த்தி மெட்ரிக் உயர்நிலை பள்ளியில் 8 வகுப்பு படிக்கின்றோம். தலைப்பு
4: ஒரு போரும் ஒரு நூலும். போரினால் முதலில் தோன்றிய பரணி நூல் எது?
3: கலிங்கத்து பரணி. அதை எழுதியவர் ஜெயக்கொண்டார். சோழ அரசன் முதலாம் குலோத்துங்கன் கலிங்க நாட்டின் மன்னன் அனந்தவர்மன் மீது போர் தொடுத்து வென்றார். வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் தன் அவைக்கள புலவர் ஜெயக்கொண்டாரை நூல் எழுதுமாறு கேட்டுக்கொண்டார். அதுதான் கலிங்கத்து பரணி.
4: பரணி என்றால் என்ன?
3: சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. போரில் 1000 யானைகள்

0: வெற்றி கொண்ட வீரனை பாடும் நூல் பரணி.
1: கலிங்கத்து பரணி யார் மீது பாடப்பட்ட நூல்?
0: முதலாம் குலோத்துங்கன் மீது பாடப்பட்டது. கலிங்கத்து பரணியின் இன்னொரு நாயகன் கருணாகர தொண்டைமான்.
1: எதற்காக கலிங்கத்து போர் நடந்தது?
0: ராஜேந்திர சோழனின் மகள் அம்மங்கை தேவி வேங்கி நாட்டு ராஜராஜ நரேந்திரனை மணந்திருந்தார். இவர்களின் மகன் முதலாம் குலோத்துங்கன் சோழ நாட்டிற்கு வந்து அரசனாக பொறுப்பேற்றிருந்தார். ஒடிசாவில் அனந்தவர்மனும் ஒரு வகையில் சோழ நாட்டிற்கு உறவினர். என்றாலும் அவர் கப்பம் செலுத்தவில்லை என்ற காரணத்தால் கலிங்கத்தின் மீது போர் தொடுக்க செய்தார் குலோத்துங்கன்.
1: கலிங்கத்து பரணி வரலாற்று ஆவணமா?
0: ஆம். குலோத்துங்கனின் பிறப்பு, வளர்ப்பு, இளவரசு பட்டம், சோழ நாட்டிற்கு வந்து மன்னரானது வரை நூலில் கூறப்படுகிறது. போரின் போது பாலாற்றுக்கரைக்கு சென்று நால்வகை படையை அனுப்பி வைத்தது உடனரசிகள் இருந்தது வரை தெரிய வருகிறது. சிற்றரசர்கள் மணிமாலை, பொற்பெட்டி, முத்துமாலை, பதக்கம், மணிக்குவியல், பொற்குவியல், யானை, குதிரை, ஒட்டகம் போன்றவை திரைப்பொருட்களாக கொடுத்துள்ளதும் தெரிகிறது. நன்றி.
1: நன்றி.
2: இனி எட்டு தொகை பாடல்களை தனது குழுவினரோடு பாட வந்திருக்காங்க சிங்கமுனரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள்.

பறக்குதே. பத்து பவளம் போல மின்ன மென்பரிபாடல் பண்ண.

நாம் புறநானூத வீரன் சொல்லும் கீதம் முருகராற்று படை முன்னிலை காக்கும் இந்த புறநராற்று படை புகழை சேர்க்கும் எட்டு

0: முத்தமிழ் அமுதம் மட்டி போடுதேனம் சித்தத்தில் செந்தமிழ் மெட்டு போடுதே.
1: நன்றி
0: நன்றி.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில். இன்றைய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் வளம் வந்துகிட்டு இருக்கு சிங்கமுனரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலை பள்ளி மாணவர்களின் பல் சுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் யூபிஐ பத்தி மாணவர் கே தேஜாஸ் அவர்கள் நமக்காக என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேட்டலாம்.

0: நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு உலகெங்கும் பரவும் யூபிஐ. இன்று நாம் நமது நாட்டில் சின்ன சின்ன கடைகளில் கூட யூபிஐ மூலமே பணம் தருகிறோம். ஜிபே, பேடிஎம், போன்பே, பீம் உள்ளிட்ட பல செயலிகளை இதற்காக பயன்படுத்துகிறோம். இந்த ஆண்டில் நமது நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்த யூபிஐ எனப்படும் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மேலும் 6 நாடுகளுக்கு விரிவுபடுத்தப் போகிறோம். தற்போது நமது நாட்டில் மட்டுமல்லாமல் யூபிஐ பரிவர்த்தனை வசதி பூட்டான், மெரிஷியாஸ், நெப்லாம், சிங்கப்பூர், இலங்கை, பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலும் புழக்கத்தில் இருக்கிறது. இத்தகைய சர்வதேச பரிவர்த்தனைகளை கிட்டத்தட்ட 20 செயலிகள் வாயிலாக நடைபெறுகின்றன. இந்தியர்கள் பயணம் செல்லும் நாடுகளான கத்தார், தாய்லாந்து ஆகியவற்றோடு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எங்கும் யூபிஐ முயற்சியில் நமது அரசு இறங்கியுள்ளது. மேலும் நாம் ஏற்கனவே யூபிஐ அறிமுகம் செய்துள்ள நாடுகளிலும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அங்கே உள்ள வர்த்தகர்களிடையே இந்த செயலியை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்கள் அங்கே இந்த செயலியை பயன்படுத்தலாம் என்ற தகவல் வங்கிகள் மூலம் பயணிகளுக்கு சொல்லித்தரப்படுகிறது. 6 சர்வதேச விமான நிலையங்களில் யூபிஐ செயல்படுவதால் அங்கே உள்ள நிதி சார்ந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் மூலம் இந்த விவரம் அங்கே வந்து இறங்கும் பயணிகளுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இதன் இன்னொரு முன்னேற்றம் முக்கியமானது. நமது யூபிஐ பணம் பரிவர்த்தனை செயலி போன்றே பெரு, நபீபியா, டின்னிடாட், டொபாக்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கான தனியான செயலிகளை உருவாக்கி தருவதற்கு நமது அரசு முனைப்பு காட்டி வருகிறது. பணம் பரிவர்த்தனையை எளிமைப்படுத்தி அனைவரையும் பயன்படுத்த வைத்த முழு பெருமையை நமது நாட்டையே சேரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: பல்ஸ்வே நிகழ்ச்சியில நிறைவா ககன்யான் பத்தி நமக்காக பல தகவல்களை எடுத்துரைக்க வராங்க மாணவி மகதி அவர்கள்.
2: வணக்கம். ககன்யான் திட்டத்தின் அவசியம் குறித்து பேச வந்துள்ளேன். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ என அழைக்கப்படுகிறது. இஸ்ரோவானது 2026 ஆண்டில் ககன்யான் திட்டத்தை நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்திற்கே ககன்யான் என பெயர். ககன் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு வானம் என்று பொருள். வானத்தை நோக்கி செல்லும் வாகனம் என்ற பொருளில் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதன்படி 3 நபர்கள் கொண்ட குழு 5 முதல் 7 நாட்கள் வரை விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்படுவர். இது நமது இந்திய விண்வெளி வீரர்களை நாமே விண்வெளிக்கு அனுப்பும் முதல் திட்டமாகும். அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் உலகின் 4வது நாடாக இந்தியா உருவாகி வருவது பெருமைக்குரியது. விண்கலத்தின் கட்டுமானத்தை இஸ்ரோ மேற்கொள்கிறது. விண்வெளி வீரர் பயிற்சிக்கு ரஷ்யா உதவுகிறது. பணியாளர்கள் தப்பிக்கும் அமைப்பு, வெப்ப பாதுகாப்பு அமைப்பு, குழு தொகுதி கட்டமைப்பு, வேகம் குறைதல் மற்றும் மிதக்கும் அமைப்பு போன்ற அத்தியாவசிய தொழில்நுட்பங்களை இஸ்ரோ உருவாக்கி வருகிறது. விண்ணில் ஆய்வுகளை மேற்கொண்டு 7 நாட்களுக்கு பின் திரும்பும் போது அந்த கீழ்நோக்கிய பயணத்தை முடிக்க விண்கலம் ஏறத்தாழ 36 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விண்கலம் குஜராத் அருகே அரபிக்கடலில் தரையிறங்கும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நன்றி.

0: கேட்கலாம். கதை கேட்க வாங்க. கதை கேட்க வாங்க. நம்மளுடைய சுட்டி குழந்தைகளுக்காக கதை சொல்ல வந்திருக்காங்க டி இருதயமேரி அவர்கள்.
1: வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறக்காண்டி இன்றைக்கி வந்திருக்கிறேன். ஒரு ஊரில் முட்டை வியாபாரி ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து அவர் வீட்டோட கொல்லப்புறத்தில் வாத்து, கோழி இந்த பறவைகள்லாம் வளர்த்து அதன் மூலம் கிடைக்கிற முட்டைகளை கொண்டு போய் விற்று தன்னுடைய பிழைப்பை நடத்தி வந்திருக்கிறார். அந்த வருமானம் அவருக்கு ரொம்ப குறைவாக இருந்துச்சான். அதனால் அந்த சமயம் ஒரு சுவாமி ஜீவர்ந்தர் அவர் வந்து சந்திச்சிருக்கார். அவர் வந்து அவர்கிட்ட, நான் உனக்கு ஒரு வாத்து கொண்டு தாரேன், அந்த வாத்தை வச்சு நீ நல்லபடியாக அது வந்து உன்னுடைய கஷ்டங்கள்லாம் போக்குற மாதிரி இருக்கும், அதனால் அந்த வாத்தை கவனமுடனும் ஆரோக்கியத்தோடும் நீ வளர்த்துக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வாத்தை அவர் கையில் கொடுத்தாராம். அவர் அந்த வாத்தை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுட்டு என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தாராம். மறுநாள் காலையில் எப்போதும் போல் அவர் தான் வளர்த்த அந்த பறவைகளோட முட்டைகளை வந்து சேகரிக்கிறக்காண்டி கொல்லப்புறம் போகும்போது சுவாமிஜி கொடுத்த வாத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க முட்டை இருந்திருக்கு. அந்த முட்டையை எடுத்து கொண்டு போய் கடையில் கொண்டு விட்டு இவரோட கஷ்டத்தை கொஞ்சம் போக்கிக்கிட்டாராம். அது மாதிரி தினமும் பார்த்தீங்கன்னா அந்த வாத்து ஒவ்வொரு முட்டை தங்க முட்டை இட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதை எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இவரோட கஷ்டங்களை நீக்கிட்டே வந்துட்டே இருந்திருக்கார். இந்த சமயத்தில் அவர் மனைவி வந்து ஒரு பேராசை பிடிச்சவங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்க, டெய்லி இப்படியே ஒவ்வொரு முட்டையாக நம்ம எடுத்துக்கிட்டு என்றைக்கு நம்ம கஷ்டத்தை போக்கிட்டு நம்ம என்றைக்கு பெரிய பணக்காரர் ஆகிறது, அதனால் நீங்கள் வாத்தோட வயிற்றை கீறி மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம மேற்கொண்டு பெரிய பணக்காரர் ஆயிடுறாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இவரும் அந்த மனைவி பேச்சை கேட்டு வாத்தோட வயிற்றை கீறியிருக்கார். பார்த்தா அதில் எதுவுமே இல்லையா. சற்று நேரம் கழித்து பார்த்தா அந்த வாத்தும் இறந்துருச்சான். இவர் வந்து தன்னுடைய செயலை எண்ணி ரொம்ப நொந்து போய் அதுக்காண்டி ரொம்ப வருந்துனாராம். இதிலிருந்து என்ன தெரியுது, பேராசை பெரு நஷ்டம், எதற்கும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது, கிடைப்பதை வைத்து மனநிறைவோடு நிம்மதியாக வாழணும். என்ன குழந்தைகளை, நான் சொல்வது சரிதானே? இந்த நீதியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் நல்லபடியாக நீங்கள் இருக்கணும். ஓகேவா? நன்றி.
0: கேக்கவாங்க பகுதியில் இதுவரை நம்ம சுட்டி குழந்தைகளுக்காக கதை சொன்னாங்க டி இருதயமேரி அவர்கள்.

இனிதே நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எம் பாண்டியலட்சுமி பிரியா, நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:51. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்ந்து கேட்கலாம் திரை இசை காணங்கள். முதலாவதாக குட்டி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

நேரம் 9:56, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்ந்து கேட்கலாம் ஒரு திரைசை கானம் பாபநாசம் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் இரவு 10 மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இது பட்டுச்சிறகு. இன்னைக்கு பட்டுச்சிறகுல நான் உங்கள் அன்பின் ரவிசங்கர். தமிழ் திரையுலகில் பெண்களின் அழகை வர்ணித்து எழுதப்பட்ட பாடல்கள் எப்போதுமே தனித்துவமானவை. கவிஞர்களின் கற்பனை நயமோ இசை அமைப்பாளர்களின் ரம்யமான இசையும் இணைந்து காலத்தால் அழியாத பல பாடல்களை உருவாக்கியிருக்கு. அத்தகைய திரைப்பட பாடல்களின் தொகுப்பா இன்றைய பட்டுச்சிறகு அமையுது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 87வது ஆண்டில் சுந்தர் கே விஜயன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் வெளிச்சம். இசை மனோஜ் கியான். பூமி என்னும் பெண்ணும்

பொட்டு வைத்துக் கொண்டு பச்சையாடை கட்டி பார்த்தாள். ஓடை பெண் நாணம் கொண்டு ஏன் வளைந்து போகிறாள்? பூமி பெண்ணுக்கும் கன்னி பெண்ணை போல் நெஞ்சில் ஈரமுண்டு. கே.ஜே. யேசுதாஸ் குரல்ல பாடல் இதோ.

கங்கையமரன் இயக்கத்தில் 1982 வெளியான கோழி கூவுது திரைப்படத்துக்கு இசை இளையராஜா. மலேசியா வாசுதேவன் குரல்ல இளஞ்சிரிப்பு ருசியானது, அது கனிந்து இசையானது. குயில் மகளின் குரலானது இருதயத்தில் மழை தூவுது. இருபுருவம் இரவானது, இருந்தும் என்ன வெயில் காயுது. இதோ பட்டுச்சிறையில் கோழி கூவுது.

உடைத்து களைத்து ஓய்வெடுக்கும் பொழுதில் உங்கள் செவிக்கு அருகே சிங்கார ரீங்காரமாய் இது பட்டுச்சிறகு. 1976 மலையாளத்தில் ஆலிங்கனம் என்ற பெயரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படத்தின் ரீமேக் தான் பகலில் ஓர் இரவு என்ற தமிழ் திரைப்படம். ஐவி சசி இயக்கிய இந்த படத்துக்கு இசை இளையராஜா. சிந்தாத மணிமாலை உன் புன்னகை, செவ்வான விண்மீன்கள் உன் கண்களே, சிறிய இடை கொடியளக்க அழகு நடை மணி ஒலிக்க, வா செந்தூரம் கலையாத தெய்வாம்ச ராணி, காலமெல்லாம் தேனிலவுதான். கண்ணதாசன் கவிவரிகள், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல.

இன்னைக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில பெண்களின் அழக வர்ணித்து எழுதப்பட்ட பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 1973 மலையாளத்தில் வெற்றி பெற்ற லேடிஸ் ஹாஸ்டல் திரைப்படத்தின் ரீமேக் தேன் சிந்துதே வானம் என்ற தமிழ் திரைப்படம். இது 1975 ரா சங்கரன் இயக்கத்தில் வெளியாகி இருக்கு. வி. குமார் இசையில வாலியின் வரிகளை கே. ஜே. யேசுதாஸ் பாட

இதயம் வருடும் இதமான ராகங்களோடு இது பட்டுச்சிறகு. பட்டின பிரவேசம் 1977 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு புகழ்பெற்ற தமிழ் திரைப்படம். கண்ணதாசன் கவி வரிகளை எஸ் பி பாலசுப்ரமணியம் பாட, வாழ்க்கை வழியிலா, ஒரு மங்கையின் ஒளியிலா, ஊரிலா, நாட்டிலா, ஆனந்தம் வீட்டிலா, அவள் நெஞ்சின் ஏட்டிலா, சொந்தம் இருளிலா, ஒரு பூவையின் அருளிலா, எண்ணிலா ஆசைகள் எண்ணிலா கொண்டதேன், அதை சொல்வாய் வெண்ணிலா.

0: டி ராஜேந்தர் இயக்கி தயாரித்து இசையமைத்து 1986 வெளியான திரைப்படம் மைதிலி என்னை காதலி. காற்றில் அசைந்து வரும் நந்தவனத்து கிளி கால்கள் முளைத்ததென்று நடை போட்டாள். ஜதி என்னும் மலையினிலே ரதி இவள் நனைந்திடவே அதில் பரதம் தான் துளிர்விட்டு பூ போல பூத்தாடி மனமெங்கும் மனம் வீசுது.
1: ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம்.

இரவு நேரம் இன்னிசையோடு கடக்க மெல்லிசை மெட்டுக்களாய் இது பட்டுச்சிறகு. ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதையை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட திரைப்படம் புது செருப்பு கடிக்கும். இசை எம்.பி. சீனிவாசன். மஞ்சள் பூசுமிடமெல்லாம் என் மனம் பூசலாகாதா, கொஞ்சம் என்னை குங்குமமாய் குளைத்தெடுத்தால் வாரேனா.

இன்னைக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில பெண்களின் அழக வர்ணித்து எழுதப்பட்ட பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கே பாலச்சந்தர் எழுதி இயக்கி 1975 வெளியான திரைப்படம் அபூர்வ ராகங்கள். வசந்த காலத்தில் மழை தரும் மேகம், அந்த மழை நீர் அருந்த மனதினில் மோகம், இசை என்னும் அமுதினில் அவ்வளொரு பாகம், இந்திரலோகத்து சக்கரவாகம். கே ஜே யேசுதாஸ் குரல்ல, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில அதிசய ராகம்.

கண்ணுறங்கும் வேளையில் காதோரமாய் கவிப்பாட இது பட்டுச் சிறகு. 1981 எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் நெஞ்சிலே துணிவிருந்தால். வைரமுத்து வரிகளுக்கு இசை சங்கர் கணேஷ். கேஜே யேசுதாஸ் குரல்ல சித்திரமே உன் விழிகள் கொத்துமலர் கனைகள்.

கே பாலச்சந்தர் இயக்கத்துல, அமீர்ஜான் இயக்கத்துல 1984 வெளியான ஒரு திரைப்படம் புதியவன். நானோ கண் பார்த்தேன், நீயோ மண் பார்த்தாய், பேசவா பெண்ணே, நாள் பார்ப்போம் பின்னே. வைரமுத்து வரிகளுக்கு இசை வி எஸ் நரசிம்மன், கே ஜே யேசுதாஸ் குரலில் பாடல் இதோ.

இரவு நேர இசையோடு இதயத்தை தாளாட்ட இது பட்டுச்சிறகு. பி லெனின் இயக்கத்தில் 1988 வெளிவந்த திரைப்படம் சொல்ல துடிக்குது மனசு. நிழல் போல நானும் நடைபோட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே, நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே, என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே, வாய்ப்பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். இளையராஜா இசையில, கே ஜே யேசுதாஸ் குரல்ல சொல்ல துடிக்குது மனசு.

ஆர் சுந்தரராஜன் எழுதி இயக்கி 1982 வெளியான ஒரு திரைப்படம் பயணங்கள் முடிவதில்லை. பூமி எங்கும் பூந்தோட்டம் நான் காண வேண்டும். புது தென்றலோ பூக்களில் வசிக்கும். ஆகாய மேகங்கள் நீர் ஊற்ற வேண்டும். அந்த மலையில் மலர்களும் குளிக்கும். இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட பயணங்கள் முடிவதில்லை.

இதுவரைக்கும் காதுகளுக்கு இனிமையா காற்றோடு கானம் பாடி சென்றது இன்றைய பட்டுச்சிறகு. மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பின் ரவிசங்கர்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் எமது இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் வரும் காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேர்களை.

0: 93.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி. நிகழ்ச்சியும் நேரமும் வரும் காலை 5 மணிக்கு, பக்தி மாலை 5:30க்கு, ஆலய தரிசனம் ராமநாதபுரம் பாரத் ஏஆர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.

தரிசனம் மதுரை அழகர் கோவில் அருள்தரும் பழமுதிர்ச்சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுரை முருகன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை கேட்க இருக்கின்றோம். வர்ணனையாளர் ஏ விக்னேஷ் மற்றும் விக்னேஷ் அர்ஜுன். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவோர் எல் சொக்கலிங்கம். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்றொரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்றொரு செய்திகள் தாவர ஊட்டச்சத்துகள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினைகள் துறை உதவி பேராசிரியை பிரியதர்ஷினி அவர்கள் தரும் ஆலோசனைகள் இடம்பெறுகிறது. 6:45 மாநில செய்திகள். 6:55 பூந்தளிர். 7:00 பிரகாஷ் பொய்கை புகழ். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 ஸ்ரீபாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். வெள்ளூர் ஸ்ரீதர ஈஸ்வர திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரகாஷ பொய்கை பூக்கள். 8:00 செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா. மதுரை மாவட்ட நேர்கள் விருப்பங்கள் இடம்பெறுகிறது. 8:50 சைபாலன் என்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9:00 சேரிச்சிருக்கும். 9:02 ட்ரெட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 சேரிச்சிருக்கும். 10:02 விருப்ப கணங்கள். 10:30 ஒருபட பாடல். முற்பகல் 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. 12:00 சிநேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள். பகல் 1:00 வசந்த கணங்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 சௌரஷ்ட மொழி பாடல். மதியம் 2:00 ஆங்கிலத்த செய்திகள். 2:15 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 செய்திருக்கும். 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4:00 செய்திருக்கும். 4:02 வசந்தனுக்கு வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம். 5:00 செய்திருக்கும். 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்த செய்திகள். 6:10 விளக்கற்ற மேலே. 6:25 நிகழ்ச்சி நேரமும். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 அந்திப்புகள். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் எமது நிகழ்ச்சிகளை கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 விளையாடலாம் வாங்க. கால்பந்து விளையாட்டு பயிற்சியாளர் வி கார்த்திகேயன் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறுகிறது. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 காற்று பிரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டு சிறகு. 11:00 மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய இணைந்திருப்போம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 தேனும் பாலும் காவிய காணங்களை காற்றில் வழியே கேட்டு ரசிக்கின்றோம். முதல் பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில், மாட்டுக்கார வேளன் திரைப்படத்திலிருந்து.
2: ஒரு பக்கம்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுட்டுகிறோம். தேனும் பாலும். நேரம் 11:15. பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. இதோ கட்டளைகளில் கேட்டு ரசிப்போம்.

பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசிலே, பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன.

பட்டணம் பார்த்த மாப்பிள்ளையே பார்க்க வந்த கிளிப்பிள்ளே, பட்டணம் பார்த்த மாப்பிள்ளையே பார்க்க வந்த கிளிப்பிள்ளே, பட்டிக்காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசிலே, பட்டிக்காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன.

பூவை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லி பூவை கொண்டு குழஞ்சு வரும் உய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே காதல் பேச வந்தவளே, எட்டி எட்டி நின்று நின்று தவிப்பதென்ன இருட்டிலே, பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன

கட்டை கட்டி பழக வந்த பருவமா, நேற்றிரவு வந்தவனா நெருங்கிய இன்பம் தந்தவனா, அவனா இவனெனவே அசைவதென்ன விழியிலே, அங்கும் இங்கும் பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மன

நேரம் 11:27. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 தேனும் பாலும் கேட்டிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வருகிறது. ராமன் எத்தனை ராமனடி படத்திலிருந்து பாடல்.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:31. தேனும்பாலும் கேட்டுக்கொண்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் நாட்டுடைய திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா குரலில்.

0: தேனும் பாடும் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 11:42 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல். 1962 வெளிவந்த திரைப்படம் குடும்ப தலைவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல்.
1: திருமணமாம் திருமணம்.

0: நேரம் இரவு 11:45.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரமிரவு 11:50 கேட்டிருக்கிறோம் தேனும் பாலும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3. அடுத்ததாக பாடல் வருகிறது. 1968 வெளிவந்த திரைப்படம் குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில்.

தேனும் பாலும் கேட்டிருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பழைய பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

நிறைவு பெறுகிறது தேனும் பாலும். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இனி அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி 102.3 பண்பலை வரிசை நிகழ்ச்சிகளை கேட்டு இணைந்திருப்போம் நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மகா ஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மகா ஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகா ஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

0: ஆஹா, ஒன்பது சுவையும் ஒன்னா கலந்து ஒன்பதுதான் மே காதல். இந்த உலகத்தை தூக்கி உருட்டி விளையாடும் உறவுக்கு பேர்தான் காதல்.
1: புரியலையே?

பட்டது.

கண்களும் கவி பாடுதே, தந்தி மத்த கபதனி சக கண்களும் கவி பாடுதே, தாதா தனிதா தாதா தனிதா ககத தனிதா சபத தனிதா ககத நிதா ககத நிதா நித மக சமக கத பமனி சததி சமதனி சக கண்களும் கவி பாடுதே, மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியை பிரியதர்ஷினி அவர்கள் தரும் ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தொழில், காலை 7 பிரகாஷ் ஒப்பகை புகழ், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீபாலகோபன் ஜுவல்லரியின் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்று வெள்ளூர் ஸ்ரீதர ஈஸ்வரர் திருக்கோவில் வழங்குவோர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 8:00 செய்திச் சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறுகிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9:00 செய்திச் சுருக்கம், 9:02 ட்ரிட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10:00 செய்திச் சுருக்கம், 10:02 விருப்பகணங்கள், 10:30 ஒருபட பாடல், முற்பகல் 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. நண்பகல் 12:00 சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சிநேகிதியே, 1:00 வசந்த கணங்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 சவரஸ்ட மொழி பாடல், மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 செய்திச்சிருக்கும், 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4:00 செய்திச்சிருக்கும் சென்னையஞ்சலா கேட்கலாம், 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம், 5:00 செய்திச்சிருக்கும், 5:02 மாலை தென்றல், 6:00 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியின் நேர்மம், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்புகள், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இதுகிட்டு, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகள். நியூஸ் ஆனார் ஆப்பில் 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க, கால்பந்து விளையாட்டு பயிற்சியாளர் வி கார்த்திகேயன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 காற்றில் விரும்பும் கடிதமலர்கள், 10:00 பட்டு சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும், 11:00 மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 காங்கிரஸ் செய்திகள், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.5 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 5 மணி. பக்தி மாலை, பக்தி பாடல்களை கேட்டு இறை அருள் பெறுவோம்.

பக்தி பாடல்கள் கேட்டுட்டுறோம் பக்தி மாலையில். நேரம் 5:10 ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை பக்தி பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
3: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
2: மதுரை அழகர் கோயில் அருள் தரு பழமுதிர் சோலை ஆதிவேல் வள்ளி தெய்வானை உடனுறை முருகன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், விக்னேஷ் அர்ஜுனன் ஆகியோர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்:
3: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து